5:53 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 க்கு

0: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக் கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
1: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
2: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நித்தி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினாத் ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.3 மாருதி தமிழ் பண்பலையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை.

அருள்மணிமாலை வழங்கும் பக்தி பாடல்களில் அடுத்து வரும் பாடலை பாடியிருக்கிறார் எம் ஆர் விஜயா. அம்மன் அருளை பெற்று இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் அருள்மணிமாலை.

6:13 ஆகிட்டுருக்கு. நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பக்தி பாடலை பாடியிருக்கிறார் எஸ் சௌமியா.

102.3 பாரதிய தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் அடுத்து வரும் பக்தி பாடலை பாடியிருக்கிறார் உன்னிமேனன். இறைவனின் அருளை பெற்று இணைந்திருப்போம். இது 102.3 பாரதிய தமிழ் பண்பலை வழங்கும் அருள்மணி மாலை.

102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பக்தி மனம் கமழ வரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் வாணி ஜெயராம். கேட்டு இணைந்திருங்கள்.

102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பக்தி பாடலை பாடியிருக்கிறார் ஹேமா ஜான். கேட்டு இணைந்திருங்கள்.

நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மொழி மாலை. அருள்மொழி மாலையில் பக்தி பாடல்களின் தொகுப்பில் தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் கோவை ஜலீல்.

102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பித்துக்குளி முருகதாஸ் பாடிய பாடல்.

0: வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த நடவடிக்கை ராணுவ வீரர்களின் ஒப்பிட முடியாத துணிச்சலை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை மற்றும் நாட்டு பற்று ஆகியவை தேசமே முதன்மையானது என்ற கொள்கைக்கு உதாரணமாக திகழ்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதிலும் மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும், அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தலா ஒருவர் என 234 பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களது அடையாள சான்றுகளை சரிபார்க்கவும் முறையான உடல் பரிசோதனை செய்வதற்கும் நுழைவு வாயில்களில் போதிய காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு பணிகளில் மாநில ஆயுதப்படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அலைபேசி மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக மத்திய ஆயுத காவல்படையின் 65 கம்பெனிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ECI நெட் செயலி வாயிலாக QR குறியீட்டுடன் கூடிய புகைப்பட அடையாள அட்டை வைத்துள்ள நபர்களுக்கு மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதி அளிக்கப்படும் என்ற நடைமுறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை ஒவ்வொரு சுற்றின் முடிவில் உடனுக்குடன் அந்தந்த மையங்களில் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் அறிவிக்கப்படுவதுடன் தேர்தல் ஆணையத்தின் ECI நெட் செயலியிலும் results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பான புரிதல்கள் மற்றும் அவர்களது அனுபவம் நிதிசார் கொள்கைகளை வகுப்பதில் வலு சேர்ப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் அவர்களது பங்களிப்பு பெரிதும் உதவிடும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அவர்களது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த செண்பகாதேவி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா

0: நிறைவு பெற்றது அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திகள்.
2: மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட்

0: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெப்பம் காரணமாக எலுமிச்சை பழத்தின் விளைச்சல் குறைந்துள்ளது. இதன் காரணமாக எலுமிச்சையின் விலை உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும் ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. சிறுமலை, வெள்ளோடு, பழனி, தாண்டிக்குடி என சுமார் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் எலுமிச்சையானது சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் குளிர்பான கடைகள் மற்றும் உணவகங்களில் எலுமிச்சைக்கான தேவையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாததால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். குறைந்த கட்டணத்துடன் கூடிய விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஸ்பிரிட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள பெருமளவிலான அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக திரு ரோஹித் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தலைமையில் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. தேர்தல்களின் போது பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் மற்றும் பேனர்களை சட்டவிரோதமாக அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப்பாதையில் உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வரும் மான், மயில் போன்ற வன விலங்குகளுக்கு பக்தர்கள் உணவளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித தேர்வு பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்ற 2 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப்பாதையில் உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வரும் மான், மயில் போன்ற வன விலங்குகளுக்கு பக்தர்கள் உணவளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித தேர்வு பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்ற 2 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

102.3 பாரதி தமிழ் பண்பை மனங்களில் இன்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னைக்கு இந்த நம்ம அலைவரிசையில் இடம்பெறவிருக்கின்ற நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. உலக சிரிப்பு தினம் குறித்து தகவல்கள் இடம்பெற இருக்கு. மேலும் நாளேடுகளில் இன்று இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலை 7:15, மதியம் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளை கேட்கலாம். காலை 8 மணி, 9 மணி, 10, 11, மாலை 4, 5, இரவு 7. செய்தி சுருக்கம் இடம்பெறும். 8:02 உங்கள் விருப்பம், 9:02 திரைகாணம், 10:02 திரை மின்னல், 11:02 என்றும் இனியவை. 1950-60களில் இடம்பெற்ற பாடல்களின் தொகுப்பை கேட்டு இணைந்திருங்கள். பிற்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு திரைத்துளி, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 திரைகாணம், 2:55 பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச படிப்பு வழங்கும் இணையதளம் ஸ்வயம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 3 மணிக்கு திரைச்சோலை, 4:02 திரைகாணம், 5:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 5:10 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7:00 வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல், 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 திரைகாணம், 10:00 திரை புவானில், 11:00 மனசு மயங்கும், 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இடம்பெறவிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு தகவல்களை கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம்.

7:06 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மணிக்குயில் திரைப்படத்திற்காக பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதிய தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி

0: அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவுக்கு சொந்தமான MT சர்வசக்தி வர்த்தக கப்பல் 46,313 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு மற்றும் 18 இந்திய மாலுமிகள் உட்பட மொத்தம் 20 மாலுமிகளுடன் நேற்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளதாகவும் இந்த கப்பல் இம்மாதம் 13ஆம் தேதி விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிதாத் மற்றும் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இந்த பயணம் இருதரப்பு நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கென வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து காலை 8:30 அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக அம்மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 15,465 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அசாமில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 5,981 அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நடைபெறுவதற்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. ECI நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நேற்று அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மறு வாக்குப்பதிவில் சுமார் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது கடுமையான தேர்தல் விதிமுறை மீறல் மற்றும் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரான செயல்கள் காரணமாக மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர் நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முன்பதிவு 99% உள்ளது என்றும் ஓடிபி அடிப்படையில் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்களிடம் சிலிண்டருக்கான பற்றாக்குறை இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 1700 அதிகமான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் இதுவரை 200,000 மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலான வர்த்தக எரிவாயு சிலிண்டர்களும் 22.78 லட்சத்துக்கும் அதிகமான 5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக

0: ஆறு என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. பிற்பகல் 1:30 வரை மாணவர்கள் தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மொத்தம் 22.79 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத உள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. இதற்கென நாடு முழுவதிலும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற உள்ளது. மாணவர்களின் வசதிக்காக மொத்தம் 5432 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன.

மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. லடாக், ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும், தில்லி, பீகார், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரகாண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. டென்மார்க்கில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-0 என்ற போட்டி கணக்கில் இந்தியாவை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற தில்லி பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணமடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

7:25 ஆகிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. நவீன் சுஜாதா பாடலை பாடியிருக்காங்க, கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: 102.3 FM.
2: ஏழு மணி 7:31 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தொடரும் பாடு கிளிப்பேச்சு கேட்கவா திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்காரு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம்.

7:37 ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில தொடரும் பாடல குழந்தை வேலு மின்மணி பாடியிருக்காங்க. மண்ணை தொட்டு கும்பிடணும் திரைப்படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ. 102.3

0: மாற்றங்கள் கிடைக்குது. அதனாலதான் இதுக்காகவே ஒரு நாளையே ஒதுக்கி கொண்டாடுறாங்க. அதனால சிரிங்க, சிரிங்க, சிரிச்சுட்டே இருங்க. உங்க கவலையெல்லாம் மறந்துடுங்க. அனைவருக்கும் உலக சிரிப்பு தின நல்வாழ்த்துக்கள்.
1: உலக சிரிப்பு தினம் குறித்த தகவல்களை வழங்கியவர் ஆர்ஜி கௌதம். பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றும் முழுமையான கொண்டாட்டம் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி. வணக்கம் தமிழ்நாடு. நிலையத்தின் நேரம் 7:45 ஆயிட்டு இருக்கு.

0: 32 புலி 3 பாட்டுக்கு இதான்
1: 32 புலி 3 பாட்டுக்கு இதான்

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து மாணிக்கம் திரைப்படத்திற்காக பவதாரணி குரல்களில் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து மாணிக்கம் திரைப்படத்திற்காக பவதாரணி குரல்களில் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: 102.3 FM.
2: ஏழு மணி 51 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நாளேடுகளில் இன்று இடம்பெற்ற தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் நாளேடுகளில் இன்று இடம்பெற்ற சில தகவல்கள் உங்களுக்காக. நாடு முழுவதும் இளநிலை படிப்புகளுக்கான மருத்துவ நீட் தேர்வு தமிழ், ஆங்கிலம், இந்தி உள்ளிட்ட 13 மொழிகளில் இன்று நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 4.87 கோடி வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். இது 85.10%. இந்த தகவலை தேர்தல் ஆணையம் நேற்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்காங்க. தண்டவாளங்களில் ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்காக கடந்த நிதியாண்டில் சென்னை ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட 12 கடப்பு பாதை கதவுகள் அகற்றப்பட்டு மாற்றுப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து சென்னை கோட்ட ரயில்வே சார்பில் நேற்று செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. மத்திய அரசு அல்லது ரிசர்வ் வங்கியின் முன் அனுமதி இல்லாமல் காப்பீட்டுத் துறையில் 100% அந்நிய நேரடி முதலீடு FDI முதலீட்டாளர்கள் மேற்கொள்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 13 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெப்பநிலை பதிவாகியிருக்கு. இதனிடையே மாநிலத்தில் 1 இடங்களில் இம்மாதம் 8 தேதி வரை பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. ஸோ வெயிலில் நீங்கள் உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுக்கிட்டு பாதுகாப்பாக இருங்க. கோடை மழையிலும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க.

0: நிறைவு பெற்றது. வணக்கம் தமிழ்நாடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம் மற்றும் ட்ரினிடா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பருந்தகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் கான்பூர், நாராயண்பூர், கான்கர் ஆகிய மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8:02. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட முதல் பாடல் சண்டக்கோழி 2 திரைப்படத்திற்காக மீச வச்சென்று தொடங்குற பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் காஞ்சிபுரம் தாயார் குளம் தெரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, திருமழுமிசை, கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் தெரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சொரூபபரணி ராஜசேகர், திருமழுமிசை பிரயம்பத்து மஞ்சுளா ஆனந்தன், மேற்கு

0: கீழ் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நேரம் 8:10. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வீர சிவாஜி என்ற திரைப்படத்திற்காக தாறுமாறு தக்காளி சோறு என்ற பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், ஜலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ் நிஷா, குளப்பாக்கம் கே கஜேந்திரன், பிரேமா, ஜேஜே நகர் கிழக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகா, ஸ்ரீகதிர்வேலன், அயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனு வித்யா, சபரீஷ், மாதவரம் சீதாபதி தெரு, சேகர், விஜயகுமார், தீநகர் மெய்யம்மை, ஸ்ரீனிவாசன், பாலாஜி, சந்தோஷ்.

திருநெல்வேலி மாவட்டம் பீரவநல்லூர், கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி. தூத்துக்குடி தெர்மல் நகர், ஜோசப், ஜெசிந்தா, ஜென்சியா, ஜெயன், எடிட்டா.

0: 102.3 FM.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: நேரம் 8:20. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நாரதன் திரைப்படத்திற்காக சாரல் வீசிடும்ன்ற பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஹேமப்ரியா, துர்வா ரவிக்குமார், செய்யாறு வட்டம் ஸ்ரீகட்டூர் எம் ராஜேந்திரன், தனலக்ஷ்மி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரநாயக்கன் தெரு சரஸ்வதி, காதர்வேடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், திருமழி இசை உஷா ராஜேந்திரன், ஹேமா கவின், நீலாங்கரை கோகுல், லத்தீபாஷா, கண்ணகி நகர் கருப்பசாமி கஜனி, அச்சரப்பாக்கம் செல்வி கோபால், மயிலாப்பூர் லக்ஷ்மி நித்யா மற்றும் சென்னை 60 ஏகா ராஜா.

காதர்வேடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், திருமழி இசை உஷா ராஜேந்திரன் ஹேமா கவின், நீலாங்கரை கோகுல் லத்தீபாஷா, கண்ணகி நகர் கருப்பசாமி கஜனி, அச்சரப்பாக்கம் செல்வி கோபால், மயிலாப்பூர் லக்ஷ்மி நித்யா மற்றும் சென்னை 60 ஏகா ராஜா.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கலரி திரைப்படத்திற்காக யாரது என்று தொடங்கும் பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, உமா, ஆசிரியர் நகர், தமிழினி, இமை, தருண், நட்சத்திரா, அன்வர்திகான் பேட்டை, அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம், கணேசன், அன்னம்மாள், சாய்ராம் நகர், சங்கரநாராயணன், ஷேமலதா, திருமுடிவாக்கம், தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரசை தண்டலம், பரந்தாமன், பாளையம், ஆனந்தன், மேலாவதம், பார்த்திபன், ஜெயவேலு, பொன்னியம்மன் மேடு, வன்னை, கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ் மற்றும் சுஷ்மிதா ஸ்ரீ.

நேரம் 8:30. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் விரும்பி கேட்ட பாடலை கடிதம் வழியாக கேட்டு அந்த பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து ஓ மேல ஒரு கண்ணுன்ற பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் உடன்குடி, நூர்தீன், இஸ்மத், இர்ஃபா, இர்ஃபான், இஜாஸ், ஐனுஷியா, திருநெல்வேலி சந்திப்பு, எஸ்வி, ஜானகிராம், அந்தோனி, சாத்தான்குளம், எம்எஸ் மயில், உக்கரன்கோட்டை மணி, பாப்பாக்குடி, கவிஞர் ஈரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னதி கே கோபால் சிங், நெல்லை சந்திப்பு, மாலா, சித்ரா, சதாசிவம்.

ராஜாம்மாள் அருணாச்சலம், மாதவரம் ஊவேசி தெரு, கிருஷ்ணம்மாள் சாமிதாஸ், குமுதம்மாள் ரவிதாஸ், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் புவனா, சூளை மனோகரன் ரீஜா விக்னேஷ், வினீத் விவேக், ஏவிஎம் அவென்யூ கோபி கிருஷ்ணா, திவாகரன் புரசை, எமி தெரு அன்னை இல்லம், அசூயா விக்னேஷ், விவேக் வினீத், திருவள்ளுவூர் கடம்பத்தூர் விஜயகுமாரி சுரேந்திரன், கேரளம் வடகர குறியால் நளினி பாஸ்கரன், குன்னுமகரை கீதா பாலன்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வாஸ்கோட காமா திரைப்படத்திற்காக நீதான் என்று தொடங்கும் பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் புளியந்தோப்பு முருகன், லக்ஷ்மி, சந்தியா, கார்த்தி, மயிலாப்பூர் மணிகண்டன், ஆனந்தி, துறைப்பாக்கம் கார்த்திக், ஜெயந்தி, ராகுல், ஷாலினி, ஸ்ரீபெரும்பத்தூர் குணசேகரன், நாகம்மாள், கோமதி, கண்ணகி நகர் பெரியசாமி, சந்தோஷ், லஜீஷ்குமார், மணிவண்ணன், ராணி, அச்சிறுப்பாக்கம் தனபால், தாட்சாயணி, கல்ஃப் தேவி, தமிழ்ச்செல்வி, மாலா, கிருஷ்ணகிரி, மாதவராமன், சர்சாராமன், ஹரிணி, மோக்ஷிதா, விருச்சம்புரம், கணபதி.

ஹயாத் பாஷா, தாரா பேகம், பிரசன்னா, தஸ்பியா கௌஷர், நஃபீஸா, இர்ஃபானா, ஹயாத் பாஷாபாய், பெரம்பூர் எம்எச் ரோட் ரிக்ஷாக்காரன் பகதூர்பாய், ரஃபீப் பாய், மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அசூயா மீனாட்சி, திருவண்ணாமலை சரவணன் கனிமொழி, மணலூர்பேட்டை வெங்கடேசன் தேன்மொழி புகழேந்தி, கண்டாச்சிமங்கலம் சரவணன் அமுதா கார்த்திகா, கஞ்சனூர் குமாரசாமி, மேட்டூர் கலைச்செல்வி, காட்டேரி அம்மன் கோவில் கோவிந்தராஜு, காளி மலர்கொடி, சென்னை சிங்கர் சிவராமன், நாகராஜ், தியாகதுருவம் குப்பசாமி, கஸ்தூரி.

0: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சூர்யா சாட்டர்டே என்ற திரைப்படத்திற்காக சாரி மாப்பா என்ற பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் நெல்லை மூளைக்கரைப்பட்டி ராஜி, நம்பி, தெய்வேந்திரன், பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம் எஸ் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணபுரம் நல்ல தம்பி, நெல்லை மேலச்செவ்வேல் மாமுது மைதீன், ரா அகமத் பேகம், வாகையூர் ராக்கெட் சாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, திருச்சி கருமண்டபம், வேலாயுதம், திரவியமலர், சந்துரு, துர்காதேவி, தன்விக், விஸ்வா.

0: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

உள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர் நாராயண்பூர் மாவட்டங்களையொட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள் 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
1: இனி கேட்கலாம் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.

நேரம் 9:02. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் காதல் என்ற திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் ஷாலினி சிங் இணைந்து பாடிய பாடல். நாமுத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை ஜோஷ்வா ஸ்ரீதர்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜெயம் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடிய பாடல். பழனி பாரதியின் வரிகளுக்கு இசை ஆர் பி பட்நாயக்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஃபைவ் ஸ்டார் என்ற திரைப்படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல். விவேகாவின் வரிகளுக்கு இசை பரசுராம் ராதா.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நேரம் 9:20. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன். இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இரவு பாடகன்ற திரைப்படத்திற்காக கிருஷ்ணராஜ் பாடிய பாடல், ராஜேஷ் கண்ணா இசையமைத்து எழுதிய பாடல்.

திரைக்கானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இது. காதல் வரும் பருவம்ன்ற படத்துக்காக ஜெயதேவ் பாடிய பாடல். கஸ்தூரி ராஜா வரிகளுக்கு இசை கார்த்திக் ராஜா.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையவன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல். மு மேத்தாவின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

திரைக்கானம் நிகழ்ச்சியின் நடத்த பாடல் சிநேகிதி என்ற திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். காதல் மதியின் வரிகளுக்கு இசை ராகுல் சேத்.

திரைக்காலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இரவு பாடகன்ற திரைப்படத்திற்காக ராஜேஷ் கண்ணா எழுதி இசையமைத்த பாடல் இது. பாடலை பாடியவர் உன்னிகிருஷ்ணன்.

நேரம் 9:45. திரைக்கானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கலாட்டா கணபதி என்ற திரைப்படத்திற்காக கிருஷ்ணராஜ் எழுதி பாடிய பாடல் இது. சௌந்தரியன் இசை.

நேரம் 9:50. திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கஜினி திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். கபிலனின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

திரைக்கரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கருப்பசாமி குத்தகைதாரர் திரைப்படத்திற்காக திப்பு மற்றும் சின்ன பொண்ணு இணைந்து பாடிய பாடல். யுகபாரதியின் வரிகளுக்கு இசை தீனா.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நித்தி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினாட் அண்ட் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிர் பதிவான வாக்குகள் என்னும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தேசிய உள்ளரங்கு தடகளப் போட்டியின் ஆடவர் போல்வாட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: பத்து மணி 2 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம இணைகிற இந்த நிகழ்ச்சி திரை மின்னல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வந்துகிட்டு இருக்கு தேசிங்கு ராஜா திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டை யார் பாடியிருக்காங்கன்னா உன்னிகிருஷ்ணன், அருணி பாடியிருக்காங்க. டிமானோட இசையில பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:07 ஆகிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி திரை மின்னல். ஆமாங்க, மின்னலாக பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஜிபி பிரகாஷ்குமார் இசையமைத்து பாடலை பாடியிருக்காரு. 1001 திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: 32 புலி 3 பாத்துக்கு இதான் 32 புலி 3 பாத்துக்கு இதான்
1: பாரதி தமிழ் பண்பலை மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். திருமின்னல் நிகழ்ச்சியில் தொடரும் பாட்டு எந்த படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மாலினி 22 பாளையங்கோட்டை திரைப்படத்திலிருந்து சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடல் பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதான் டான்.
1: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்டேன்.
2: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
1: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
2: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
1: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல.
2: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
1: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து நம்மள பாதுகாக்கும்.
2: இவ்வளவு தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
1: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:31 ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி திரை மின்னல். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 3 திரைப்படத்திற்காக பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 10:34 ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்க இந்த நிகழ்ச்சி திரை மின்னல். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தரப்பட்ட திரைப்படம் அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்திற்காக பாடல் பாடியிருக்கிறார் கார்த்திக். கேட்டு இணைந்திருங்கள்.
1: என்ன மச்சான் நீங்க?

குத்திட்டாண்டா. 10:40 ஆயிட்டு இருக்கு. திரைமின்னல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் விண்ணை தாண்டி வருவாய் திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு அணிந்திருங்கள். இது 102.3 பாரதிய தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102 புலி 3 பாட்டுக்கு இடம் 102.3 பாட்டுக்கு இடம்.
1: திரைமணல் நிகழ்ச்சியில் தொடரும் பாட்டு எந்த படத்திலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, மரீனா திரைப்படத்திற்காக பாட்டு வந்திருக்கு. பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஹரிச்சரன், மானசி பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள்.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்காங்க ரீட்டா. இவன் வேற மாதிரி திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கிரிமினல் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக வந்துகிட்டு இருக்கு. பையா திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருக்காங்க ராகுல் நம்பியார், சைந்தவி. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி. தமிழ் பண்பலை மனங்களில் நின்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வார் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பதினோரு மணி 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. 1950-60 காலகட்டங்களில் வெளியான தமிழ் திரைப்பட பாடல்களின் தொகுப்பை கேட்க போகிறோம்.

நிகழ்ச்சியின் முதல் பாடலை ஜிக்கி பாடியிருக்காங்க. மீண்ட சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பதினோரு மணி 7 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவை நிகழ்ச்சியில தொடரும் பாடலை பாடியிருக்காங்க பி சுஷீலா. கற்பகம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:11 ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்காங்க பி. லீலா. கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

சாதா தீதா தோன ராஜ்யோ தாஜி மேதா தீதா கிடைக்கிறது சாதா தீதா

தோதா.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்காரு பிபி சீனிவாஸ். கொடிமலர் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பதினோரு மணி 19 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காரு டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன். கேட்டு இணைந்திருங்கள்.

0: தமிழ்FM 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்காங்க பி. சுசீலா, ஜானகி. கேட்டு இணைந்திருங்கள்.

0: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்காங்க டி ஆர் மகாலிங்கம், எஸ் ஜானகி. என்னை பார் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இன்றும் இணையவை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி. கல்யாண ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: கோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்காங்க பி. சுசீலா. இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
5: பதினோரு மணி 47 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட்டு அடுத்து வர படம் என்ன, படத்திலிருந்து பாட்டு வருதுனா என்னதான் முடிவு அப்படின்னு ஒரு படங்க. அந்த படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்ருக்கு. பாட்டை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பி. சுசீலா. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பொண்ண பார்த்து மயில காள மயங்குதி போது, பொண்ண பார்த்து மயில காள மயங்குதி போது, இந்த பொண்ண பார்த்து மயங்கு வாழ வருவது போது வருவது போது. பொண்ண பார்த்து மயில காள மயங்குதி போது, இந்த பொண்ண பார்த்து மயங்கு வாழ.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இவன் அவனேதான் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பிபி சீனிவாஸ், எஸ் ஜானகி குரல்களில் கேட்டு இணைந்திருங்கள்.

11:55 ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும் 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கி கொண்டிருக்கும் என்றும் இனியவை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வந்துகிட்டு இருக்கிறது. டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் நானல் திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த பாட்டோடு நான் இன்று விடைபெறுற டைம் வந்துடுச்சு. உங்கள் அனைவருக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு விடைபெறுறது. நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். ரெட்டோ நேரத்தை தொகுத்து வாங்குறதுக்காக யுவராஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இணைந்திருங்கள். இது 102.3 பாரதிய தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 12 மணி. இந்த நிகழ்ச்சி
1: ரெட்ரோ நேரம்.
0: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1970 மற்றும் 1980களில் வெளியான தமிழ் படங்களோட பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியோட முதல் பாடல் சிந்து பைரவி திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில்.

மூஷிக வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசாஸ்மராமி வசிஷ்ட வாமதே.

நினிபம சரிகம கணபதி நித்த நிப்ப நிப்பம் மாரி சரி சமசப சனி மக கணபதி நித்தரி சனி சரி சனி சனி சரி சனி சரி சாம பமரி சரி சரி கமக மரி சரி சரி சிப மணி பனி பனி பனி பம பனி பனி பனி பரி சரி சரி சனி சரி சரி சரி பனி பனி பனி பம பனி பனி பனி பனி சரி சரி சரி சனி சரி சரி சரி சரி க மம ப கம ப ம பனி பனி சரி சனி பம சரி கம கணபதி மன ச ஸ்மராமி வசிஷ்ட வாம தேவா.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடிய பாடல். பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகளுக்கு இசை இளையராஜா.

நேரம் 12:10. ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில்.

நேரம் 12:15. ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. ரெட்ரோனோர நிகழ்ச்சியில் இன்றைக்கும் 1970 மற்றும் 80களில் வெளியான திரை இசை பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை என்ற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், கங்கை அமரனின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

102.3 FM. நேரம் 12:20. நிகழ்ச்சியின் நடத்த பாடல் அன்பே ஓடிவா திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் உமா ரமணன் இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 2:1 என்ற திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாட்டு, இளையராஜா இசையில்.

ரிட்டர்ன் நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் இதோ வருகிறேன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல். மலேசியா வாசுதேவன் இசையில்

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் புதுப்புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியுடன் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வாட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட்டி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ள செய்தியில், அவர்களின் பரந்த அனுபவமும் பல்வேறு விவகாரங்கள் குறித்த ஆழமான புரிதலும் கொள்கை உருவாக்கத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சியை தூண்டுவதற்கு அவர்களின் பங்களிப்பு உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அவர்களின் பதவிக்காலம் மிகுந்த பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உறுதியான செயல்பாட்டின் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு மே 7 தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஷௌர்யா என்ற நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய போது திரு ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மே 7 இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. இந்த ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று காலை ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரை சென்றடைந்தார். ஜமைக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காமினா ஜே ஸ்மித் தன்னை வரவேற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அடுத்த 2 ஜமைக்காவின் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேச ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ நாடுகளுடன் இந்தியாவின் அரசியல் ஈடுபாட்டை தொடரவும் நீண்டகால நட்புறவுகளை மேம்படுத்தவும் இந்த பயணம் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்கு

0: எண்ணிக்கையுடன் தொடங்கி பின்னர் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு எந்திரங்கள் மூலம் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேற்குவங்கம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் 722 பேர் போட்டியிட்டனர். நாளை அங்குள்ள 35 மாவட்டங்களில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்க மாநிலத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு கூடுதல் நுண்பார்வையாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் வாக்கு எண்ணிக்கைக்காக 15,000 அதிகமான அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் சுமார் 4,87,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 294 வேட்பாளர்கள் தேர்தலை சந்தித்தனர். அங்குள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 3 மையங்களிலும் காரைக்கால், யானம், மாஹே ஆகிய இடங்களில் தலா ஒரு மையத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த வாக்குப்பதிவை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள அனைத்து 285 வாக்குச்சாவடிகளிலும் வருகிற 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24 தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29 தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடத்தப்பட்டதாக கிடைத்த தகவல்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் விளக்கியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா தனது படைகளை வெகுவாக குறைக்கப் போகிறது என்றும் 5,000 அதிகமான எண்ணிக்கையிலான வீரர்கள் குறைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். முன்னதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் பேசுகையில், அமெரிக்காவின் இந்த திட்டமிடப்பட்ட படைக்குறைப்பு நடவடிக்கை ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று கூறினார். மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் எம்டி சர்வ் சக்தி என்ற எல்பிஜி சரக்கு கப்பல் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றிவரும் இந்த கப்பலில் 18 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 20 பணியாளர்கள் உள்ளனர். இந்த கப்பல் இந்த மாதம் 13 தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதை அமைச்சகத்தின் உயர் அதிகாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அசம்பாவிதங்கள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல்களுக்கு இடையே ஒபேக் பிளஸ் நாடுகள் வரும் ஜூன் மாதத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தி இலக்கை உயர்த்த கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்த மாதம் முதல் எண்ணெய் உற்பத்தி இலக்கை நாள் ஒன்றுக்கு சுமார் 188,000 பேரல்களாக உயர்த்த இந்த நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புவிசார் அரசியல் நெருக்கடி காரணமாக இந்த அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியுள்ள சூழலில் உற்பத்தி இலக்கு உயர்த்தப்படுவது இது 3வது முறையாகும். ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறிய பிறகு ஈரான் உள்ளிட்ட 21 நாடுகள் ஒபேக் பிளஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தேர்வு மையத்திற்குள் நுழைய மதியம் 1:30 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 22,70,000

9000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 5560 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 31 மையங்களில் 200,000 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னையில் 41 மையங்களில் 23,000 பேர் தேர்வை எதிர்கொள்கின்றனர். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தங்களின் அனுமதி சீட்டுடன் சேர்த்து அசல் புகைப்பட அடையாள சான்று ஒன்றை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். தீயை அணைப்பதற்காக 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்று காலை மணி 6:30 தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாக டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி திரு முகேஷ் வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் தீ பிடித்ததாக அவர் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்களின் மீட்பு பணியில் 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இதற்கிடையே இந்த துயரமான தீ விபத்து சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். ஒடிசாவின் தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.41 மீட்டர் உயரம் தாண்டி இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. 102.3 FM.

பிரியங்கா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது இளையராஜா இசையில் கேட்டோம். இனி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் ஆண் பாவம் திரைப்படத்திற்காக வாலி எழுதிய பாடல், இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல் இது.

0: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.
1: 102 புலி 3 பாட்டுக்கு இதான்
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் 11 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் தொடரும் இந்த நிகழ்ச்சி திரைத்தொழி. நான் ஆர்ஜே யுவராஜ். நிகழ்ச்சியோட முதல் பாடல் தர்பார் திரைப்படத்திற்காக விவேக் எழுதிய பாடல். அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் அர்ஜுன் சாண்டி இணைந்து பாடிய பாடல்.

திரைகம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் என்ற திரைப்படத்திற்காக சூரஜ் சந்தோஷ் பாடிய பாடல். ஹஃபீஸ் ரூமி மற்றும் தேசிங் பெரியசாமி இணைந்து எழுதிய பாடல் இது. இசை மசாலா காஃபி.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஓமனப் பெண்ணே திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் சாஷாத் திரிபாட்டி இணைந்து பாடிய பாடல். விவேக்கின் வரிகளுக்கு இசை விஷால் சந்திரசேகர்.

திரைத்துளை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேப்டன் திரைப்படத்திற்காக டி இமான், ஸ்ரேயா கோஷல், யாசின் நிசார் இணைந்து பாடிய பாடல். மதன் கார்கேயின் வரிகளுக்கு இசை டி இமான்.

திரைத்துளி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் RRR திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் பாடிய பாடல். மதன் கார்கேயின் இசை வரிகளுக்கு இசை MM கீரவாணி.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: लॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेली लॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நேரம் 1:30. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். திரைத்துறை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க, நான் ஆர்ஜே யுவராஜ். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் டான் திரைப்படத்திற்காக ஆதித்யா ஆர்கே பாடிய பாடல், விக்னேஷ் சிவனின் வரிகளுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர்.

திரைத்துறை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மைடியர் பூதம் திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டன் பாடிய பாடல். யுகபாரதியின் வரிகளுக்கு இசை டி இமான்.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
3: Don. Don.

நேரம் 1:40. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி திரைத்துளி. திரைத்துளி நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் KGF Chapter 2 திரைப்படத்திற்காக தீபக் ப்ளூ, கோவிந்த் பிரசாந்த், யோகி சேகர், மோகன் கிருஷ்ணா, சந்தோஷ் வெங்கி, சச்சின் பஸ்ரூர், ரவி பஸ்ரூர், புனித் ருத்ராங் மற்றும் மணீஷ் தினகர் இணைந்து பாடிய பாடல். மதுரகவியின் வரிகளுக்கு இசை ரவி பஸ்ரூர்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டாக்டர் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் அனந்த கிருஷ்ணன் இணைந்து பாடிய பாடல். சிவகார்த்திகேயன் வரிகளுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர்.

0: திருத்துளி நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் ஜெய் பீம் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடல். ராஜமுருகன் வரிகளுக்கு இசை ஷான் ரோல்டன்.
1: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும்

நேரம் 1:53 கடந்து போயிட்டுருக்கு. திரைத்துளி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியும் வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் பேச்சுலர் திரைப்படத்திற்காக கபில் கபிலான் பாடிய பாடல். ஜிகேபியின் வரிகளுக்கு இசை டிபு நினன் தாமஸ். இந்த பாட்டோட நான் கிளம்புற நேரமும் வந்துடுச்சு.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான்

0: குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
1: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
2: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
3: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் FM-இல் நேயர்கள் கேட்க இருப்பது திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனிவேல். நேரம் 2:16. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ உங்களுக்காக. வாலி வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில் குற்றவாளிகள் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் திரைக்கானம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ் ஜானகி குரலில் கோயில் புறா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக முத்து பாரதி வரிகளில் ஷியாம் இசை, எல்கேஜே ஏசுதாஸ் பாடிய பாடல் குயிலே குயிலே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

2:36 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் திரைக்கானம் நிகழ்ச்சி. லாஸ்டா நீங்க கேட்ட பாடல் வாலி வரிகளில் மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிச்சீங்க. நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எஸ் ஜானகி அண்ட் மலேசிய வாசுதேவன் பாடியிருக்காங்க இளையராஜா இசையில் கொம்பேரி மூக்கன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

ஓகே, 2:41 ஆகிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் திரைகானம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் உங்களுக்காக கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் மழலை பட்டாளம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: மனப்புறம் சொல்றேன்ப்பா, ஆளை எண்ணி பாரப்பா.
1: போனப்புறம் சொல்றேன்ப்பா.
2: போற இடம் எங்கப்பா?
0: போனப்புறம் சொல்றேன்ப்பா.

0: போனப்புறம் சொல்றேன்பா.
1: போறையிட்ட எங்கப்பா?
0: போனப்புறம் சொல்றேன்பா.
2: தண்டு மாடல் வந்து இது தள்ளி விடுங்க, எங்கள ஏறி கொஞ்சம் மாட்ட போடுங்க.
3: Hundred 102.3

0: ஓகே, நம்ம திரைக்கானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். வாலி வரிகளில் நல்வாழ்த்துக்கள். திரைப்படத்திலிருந்து பாடல் கேட ரசிச்சிங்க. 2:50 ஆயிட்டிருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ்ஃபமல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக கண்ணதாசன் வரிகளில், இளையராஜா இசையில் ஜென்சி பாடியிருக்காங்க ஜானி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.
1: Just listen.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 2:55. நேயர்கள் கேட்க இருப்பது,
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இணையதளம் வாயிலாக அனைவருக்கும் இலவசமாக படிக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள ஒரு சேவைதான் ஸ்வயம். இதில் முற்றிலும் இலவசமான ஆன்லைன் பாடங்கள் உள்ளன. படிக்கும் மாணவர்கள் மட்டுமல்லாது படிக்க வேண்டும் என நாட்டமுள்ள எவர் வேண்டுமானாலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக பயிலலாம். கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு தங்கள் அன்றாட பாடத்திட்டங்களை படிக்கும் போதே கூடுதலாக இந்த ஸ்வயம் இணையத்தின் வாயிலாக பிற பாடங்களையும் தேர்வு செய்து படிக்கலாம். தங்களுக்கு விருப்பமான துறை குறித்த பாடத்திட்டங்களை மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசின் வழிகாட்டுதலோடு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இணையதள வாயிலாக பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதனை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் இலவசமாக வழங்கியுள்ளது. இதில் திறன் மேம்பாடு அடைய விரும்புவோருக்கு ஏற்ற வகையிலும் பல்வேறு பாடத்திட்டங்கள் வகுத்து வழங்கப்பட்டுள்ளன. இதனை கடந்த 2017 மத்திய அரசு அறிமுகம் செய்தது. மனிதவள அமைச்சகத்தின் கூடவே கல்வி அமைச்சகமும் AICTE எனப்படும் அனைத்திந்திய தொழில்நுட்ப கவுன்சிலும் இணைந்து இந்த ஸ்வயம் இணையதள சேவையை மேம்படுத்தி பலரும் பயன்பெறும் வகையில் வழங்கி வருகின்றனர். தற்போதைய வடிவமைப்பின்படி ஸ்வயம் இணையதளத்தில் 2000 பாடத்திட்டங்களை ஒரு சேர வழங்க வசதி உள்ளது. ஆகையால் இதனை MOOC மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ், அதாவது மிகவும் பிரம்மாண்டமாக கிடைக்கக்கூடிய இணையவழி திறந்தநிலை கற்றல் தளம் என்கின்றனர். 9 வகுப்பிலிருந்து முதுநிலை பட்டப்படிப்பு வரை தேவையான அனைத்து பாடத்திட்டங்களும் இங்கே கிடைக்கின்றன. IIT, IIM, IISER போன்ற பெருமதிப்புமிக்க கல்வி நிறுவனங்களின் 1000+ அதிகமான ஆசிரியர்களால் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. இதுவரை 200+ மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்த இணையதள சேவை வழங்க மத்திய அரசுடன் கைகோர்த்துள்ளன. 12,00,000+ மேற்பட்ட மாணவர்கள் இந்த சேவையை பெற்று பயனடைந்து வருகின்றனர். 900,000 மாணவர்கள் தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்து 500,000 மாணவர்கள் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளனர். ஸ்வயம் என்றால் சுயமாக என்று பொருள். ஆங்கிலத்தில் அதன் விரிவாக்கமாக ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் என்கின்றனர். அதாவது இளைஞர்களுக்கான செயல்பாட்டு கற்றலை வழங்கும் இணையதளம். இந்த தளத்தில் பல்வேறு வகைகளில் கற்பித்தல் நிகழ்த்தப்படுகிறது. இணையவழி பயிற்சி, இணையவழி பாடத்தகவல்கள், கலந்துரையாட குழுக்கள் மற்றும் சுய மதிப்பீடு என்ற 4 முறைகளில் இந்த சேவை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு புரியும் வகையில் ஒவ்வொரு பாடத்திட்டமும் எளிமையாக வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அதனை போக்கிக் கொள்ளும் விதமாக பிற மாணவர்களுடன் கலந்துரையாடலாம். ஆசிரியர்களிடம் மின்னஞ்சல் வாயிலாக கேள்விகள் கேட்டு பயன்பெறலாம். இந்த வகுப்புகளில் கற்றுத்தரப்படும் விவரங்கள் இ புத்தகம் வடிவிலும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சுய தேர்வு செய்து கொள்ளும் வகையில் கேள்வித்தாள்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் வகுப்பீடு மேற்கொண்டு தான் சான்றிதழ் பெற தகுதியை எட்டிவிட்டோமா என பரிசோதித்துக் கொள்ளலாம். இந்த தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அனைத்து பாடத்திட்டங்களுக்கும் மத்திய அரசின் அங்கீகாரம் உண்டு. இந்தியா முழுவதும் இந்த பாடங்களும் சான்றிதழ்களும் செல்லுபடி ஆகும். ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் மதிப்பெண் கிரெடிட்கள் வழங்கப்படுகின்றன. அந்த பாடத்திட்டத்திற்கான விதிமுறைகளை நிறைவு செய்யும் பட்சத்தில் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. மாணவர்களின் கல்வி தேவைகள் எதுவாகினும் அவர்கள் கூடுதலாக கற்று பயன்பெற வேண்டும் என்பதிலும், அதுவும் அவர்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டும் என்பதிலும் மத்திய

மத்திய அரசு உறுதியாக உள்ளது. கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பயிலும் பாடங்கள் கூடவே பிற திறன் வளர்க்கும் பயிற்சிகள் இது போன்ற இணையவழி சேவைகள் மூலமாக கிடைத்தால் பெரும் உதவியாக இருக்கும் என இது போன்ற கல்வி சேவைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் இளையராஜா இசையில் காத்துக் கொண்டிருக்கிறது. அஞ்சலி திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

வகையை திரைச்சோலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. எஸ் ஏ ராஜ்குமார் எழுதி இசையமைச்சிருக்காங்க. கே ஜே ஏசுதாஸ் பாடியிருக்கார். புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து இதோ இணைந்திருங்கள். 92.3 விவித் பாரதி தமிழ் FM மடங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

வாலி வரிகளில் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீங்க. அரண்மனை கிளிர் திரைப்படத்திலிருந்து. நம்மளுடைய திரைச்சூழலில் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இளையராஜா அண்ட் ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க. பொன்னடியான் இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

3:20 ஆயிட்டு இருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் திரைச்சோலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கேஜே ஏசுதாஸ் அண்ட் சித்ரா பாடியிருக்காங்க. மு மேத்தா எழுதியிருக்கார். இளையராஜா இசையில் சிறையில் சில ராகங்கள் திரைப்படத்தில் இருக்கு.

0: 102.3 FM.
1: பேசாதே ரொம்ப பேசாதே, நீ பொண்ணுங்களை பெருசா பேசித்தான் நான் டேரண்டாச்சி.
2: ஆல் இன்ஸ்ட்ரூமெண்ட் ஸ்டார்ட்.

கேட்டீங்க 102.3 விவித் பாரதி. தமிழகம்ல கேட்டுட்ருக்கீங்க திரைச்சோலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அகே உமா ரமணன் பாடியிருக்காங்க, MS முரளி மியூசிக் பண்ணியிருக்காரு. சித்திரை பூக்கள் திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. 3:30 இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

நகைச்சுவை நிகழ்ச்சி நடந்த பாடல் வாலி வரிகளில் பே சுசிலாவோட குரலில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு சின்ன தாய் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

3:40 ஆகி கொண்டிருக்கிறது. திரைச்சோலை கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகமல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக ஸ்ரீராம், ஹரிணி அண்ட் அனுபமா பாடியிருக்காங்க. வாலி வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் என் சுவாச காற்றே திரைப்படத்திலிருந்து. இது

திருச்சொலி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சித்ரா குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் வெள்ளையத்தேவன் திரைப்படத்திலிருந்து காத்திட்டுருக்கு. இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

ஓகே, திரைச்சோலை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கோம். 3:51 ஆகிட்டுருக்க நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக எம் ஜெயதேவன் எழுதியிருக்கார், இளையராஜா இசையமைச்சு பாடியிருக்காங்க. எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திலிருந்து.

ஓகே, உங்கள் பரமேஸ்வர் புண்ணியவேல் இங்கேருந்து இப்போதைக்கு கிளம்ப வேண்டிய ஒரு நேரம் வந்தாச்சு. ஏன்னா 3:56 ஆகிடுச்சு. மீண்டும் உங்கள் அனைவரும் ரொம்ப நேரங்களாம் இல்லை, உடனே ஓடி வந்துடுவேன். 4:03 வந்துடுவேன். ஓகே, திரைச்சூழல் நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக நாகராஜன் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் அண்ட் ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க, ஓவியன் இசையமைச்சிருக்காங்க. தினதோறும் திரைப்படத்திலிருந்து இதோ

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அக்கட்சியின் நிர்வாகிகளுடன் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்கும் பிஜேபி முகவர்கள் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள நெறிமுறைகளுக்குட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணும் பணியை கண்காணிப்பதற்கான அஇஅதிமுக முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இளையோர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான மகளிர் அணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி, முஷ்கான் உள்பட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: எஸ், உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல், 102.3 விவித் பாரதி தமிழகம்ல மறுபடியும் ஓகே. திரைக்கான நிகழ்ச்சி தான் கேட்க போகிறீங்க. 5 மணி வரைக்கும் எப்படியும் பாடல்கள் தான். எந்த மாதிரியான பாடல்கள் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு காத்திட்ருப்பீங்க. நானும் அப்படி தான் காத்து கொண்டிருக்கிறேன். நமக்கு எப்படியெல்லாம் பாட்டு லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக ஸ்ரீகாந்த் தேவா இசையில் வாலி வரிகளில் ஆழ்வார் திரைப்படத்திலேருந்து காத்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

திரிகணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் எஸ்பிபி அண்ட் சித்ரா பாடிய பாடல் காதல் ரோஜாவே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

நான் முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் போஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. திரைக்கானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். நேரம் 4:18 ஆகிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. ஏஆர் ரஹ்மான் பாடியிருக்காங்க, அவங்க தான் இசையும். தேசம் திரைப்படத்திலிருந்து இதோ.

திரைக்கணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நான் முத்துக்குமார் வரிகளில் ஹரி ஜெயராஜ் இசையில் தாம் தூம் திரைப்படத்திலிருந்து இதோ ரொம்ப அமைதியாக வந்துட்டு இருக்கு பாட்டு.

4:32 ஆயிட்டு இருக்க திரைக்கான நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழகம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மூமேத்தா வரிகளில் பவதாரணி பாடியிருக்காங்க, இளையராஜா இசையில் பாரதி திரைப்படத்திலிருந்து. இது

கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சங்கர் மகாதேவன் குரலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஏகன் திரைப்படத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருங்கள் 92.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

4:42 ஆயிட்டிருக்க திரைக்கானம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சங்கர் மகாதேவன் தான் பாடியிருக்காங்க. புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

4:48 ஆயிட்டு இருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பிரியன் எழுதியிருக்காங்க. விஜய் ஆண்டனி மியூசிக்கில் அ அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து தான் பாடல் காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள்.

ஓகே, திரைக்கணம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டோம். 4:53 ஆகிட்டுருக்கு. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த 6 மணிக்கு பயபக்தியோட பக்தி மாலை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ஓகே, ஸோ நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் மாதங்கி பாடியிருக்காங்க, தேவா இசையமைச்சிருக்காங்க. சாக்லேட் திரைப்படத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். Different jump.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அக்கட்சியின் நிர்வாகிகளுடன் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்கும் பிஜேபி முகவர்கள் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணும் பணியை கண்காணிப்பதற்கான அஇஅதிமுக முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இளையோர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று நடைபெற்றது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம்

0: கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான காது கேலாதூர் கிரிக்கெட் போட்டி தொடரை இந்தியா வென்றுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான மகளிர் அணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஸ்கான் உட்பட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
2: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
3: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
4: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
5: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: செல்ல குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
1: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
0: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்ல அது இல்லன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
1: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
0: அப்புறம் லைட், ஃபேன், டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரியும் ஆஃப் பண்ணியா குழலி?
1: எல்லாத்தையும் ஆஃப் பண்ண, அதை மட்டும் மறந்துட்டேன். இதோ ஒரு செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
0: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5:10. காட்சி வீதியில் கவிதை உலாவர, கற்பனை தேரினில் கனவுகள் வலம் வர, இசையோடு ஓர் இனிய பயணம். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேர்களே, நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த நேரத்துக்கு நாங்கள் எப்பவுமே வந்து ஆட்டம்

0: பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி தான் நம்ம வந்து கேட்போம். அந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் உங்களுக்காக. அழகழகான பாடல்கள், கொண்டாட்டமான துள்ளலான துள்ளலிசை பாடல்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை.
1: பாட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி என்ன பாடல் கேட்க போகிறோம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூ திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல் வருது. மிருதுளா ஸ்ரீமதி மற்றும் பார்த்தசாரதி இணைந்து பாடிய பாடல். நா முத்துக்குமார் எழுதியது, எஸ் எஸ் குமரன் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை. 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு, கொண்டாட்டமான பாடலின் தொடக்கத்தோடு.

0: நம்மையெல்லாம் குழந்தை பருவத்திற்கே அழைத்து சென்ற ஒரு கொண்டாட்டமான குழந்தைகள் பாடலை கேட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக உங்களுக்காக கொண்டாட்டமான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் வலம் வர காத்து கொண்டிருக்கிறது.
1: 102.3 பாட்டுக்கு
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டான் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை பாடியிருக்கார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிருத் ரவிச்சந்தர் அவரே இசையமைத்து இந்த பாடலை பாடியிருக்கிறார். ராகேஷ் எழுதிய பாடல் கேட்போம்.

0: செல்லக்குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
1: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
0: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்ல அது இல்லன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
1: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
0: அப்புறம் லைட்டு, ஃபேனு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரி ஆஃப் பண்ணியா குழலி?
1: எல்லாத்தையும் ஆஃப் பண்ண அதை

0: மட்டும் மறந்துட்டேன். இதோ ஒரு செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
1: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.
2: Yes, who is it?
3: Don.
4: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான் டான்.
3: டான் டான் டான்.
5: நேரம் 5:21 45 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டமோடு கொண்டாட்டமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிகர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. சாகர் மற்றும் வைஷ்ணவி இணைந்து பாடிய பாடல் அது. இந்த பாடலை வந்து இசையமைச்சிருக்காங்க லிஜோ ஜார்ஜ், டிஜே சேட்டாஸ், சுனில் காஷ்யாப் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இணைந்து இந்த பாடலை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாடலை கேட்போம், இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.
6: அக்கடி பக்கடி திக்க திக்கடி திக்கடி திக்கடி திக்கா திக்கடி திக்க திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ.

0: like a step for you. Dancing foreign style.
1: Slow down, boys.

0: ஓவர் கோ.
1: நூத்தி ரெண்டு புலி மூணு பாத்துக்கு தானு.
2: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதானு.
3: நேரம் 5:26:35. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். துள்ளல் இசை பாடல்கள், கொண்டாட்டமான பாடல்களையெல்லாம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மைடியர் பூதம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வருது ஒரு பாடல். ஆதித்ய சுரேஷ் மற்றும் சஹானா இணைந்து பாடிய பாடல், யுகபாரதி எழுதியது, டி இமான் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 5:30. அடுத்ததாக வரக்கூடிய பாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயலான் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வருது. யார் பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிருதய் கத்தானி மற்றும் நரேஷ் ஐயர் இணைந்து பாடியிருக்காங்க. விவேக் எழுதிய பாடல், ஏ ரஹ்மான் இசையில் ஒலிக்கிறது. நேரம் 5:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

காத்தவராயன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. நவீன் மற்றும் சைந்தவி பாடிய பாடல் அது. விவேகா எழுதியது. ஸ்ரீகாந்த் தேவா இசையில் ஒலித்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேரம் 5:40. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூட் படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. சாய் அபிநயகர், பால் தப்பா, அதுக்கப்புறம் சாய் அப்னேக்கர் வந்து இசையமைத்த பாடல் கேட்போம். இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

கேட்ட பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றிருந்தது. வெப்புமிகா, தீப்தி சுரேஷ் மற்றும் சாய் அபியங்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து பாடின பாடல் அது. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழகமில் நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.

பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் இளையராஜா இசையில் ஆத்மா திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

6:11 ஆயிட்டிருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 103.3 விவித் பாரதி தமிழகமல். நிகழ்ச்சியில் அடுத்த 2 பாடல்கள் உங்களுக்காக நந்தனார் திரைப்படத்திலிருந்தும் அருணகிரிநாதர் திரைப்படத்திலிருந்தும். இணைந்திருங்கள்.

முத்தை பருவத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருவர எனவோதும் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண

பட்டு தலை தத்த கடை பொருள் ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கடை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்ச தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்ச

திக்குப்பறி கட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பகுதிக்கு திருகடக எனவோத திக்குப்பறி கட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பகுதிக்கு திருகடக

பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஸ்ரீ ராம பக்த ஹனுமான் திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்க இணைந்திருங்கள்.

6:20 ஆயிட்டிருக்க பக்தி மாலை கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகமில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கேஜே ஏசுதாஸ் ஸ்ரீனிவாஸ் அண்ட் வாணி ஜெயராம் பாடிய பாடல், வாலி வரிகளில் இளையராஜா இசையில், ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்திலிருந்து. இதோ

0: நேரம் 6:30. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அதனை

0: தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும், 110,000 பேர் தேர்தல் பணி சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர்களிடம் நேரடியாக கேட்கலாம். முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க தனசேகர்.
1: அதாவது பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளான உம்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூவிருந்தவள்ளி, ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயல், திருப்பத்தூர் ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பெருமாள்பட்டு மற்றும் செவ்வாய்ப்பேட்டை தொழிற்பயிற்சி கல்லூரி மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. ஒவ்வொரு இடங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கு அதாவது இன்னர் பெரிஃபெரி என்று சொல்லக்கூடிய இருப்பு அறையை ஒட்டியிருக்கும் இடங்களில் மத்திய காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 2ம் வளையம் அதாவது அதற்கு அடுத்து இருக்கும் பெரிஃபெரி, அதை தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 3வது வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கில் கல்லூரியின் நுழைவாயிலிருந்து வாக்கு எண்ணும் மையத்தின் நுழைவாயில் வரைக்கும் மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மையங்களிலும் ஒரு காவல் உதவி ஆணையர் தலைமையில் 2 இடங்களையும் சேர்த்து 387க்கும் மேற்பட்ட சிசிடிவி பொருத்தப்பட்டு வளாகம் முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கான ஆயத்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: கோவை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கு ஹரிஹரன்?
2: வணக்கம். நீங்க குறிப்பிட்டதை போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்குள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தடாகம் சாலையில் அமைந்துள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நாளை எண்ணப்பட இருக்கிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் கோயம்புத்தூர் மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக வாக்கு எண்ணும் மையம் அமைந்துள்ள தடாகம் சாலை, வடவள்ளி, இடையார்பாளையம், சாய்பாபா காலனி ஆகிய பகுதிகள் தற்காலிக சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பை மீறி ட்ரோன்கள் பறக்க விடுவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. அதேபோல் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற உள்ளதையொட்டி தடாகம் சாலை, மேட்டுப்பாளையம் பிரதான சாலை, சாய்பாபா காலனி இணைப்பு சாலைகள் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றத்திற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையமான அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட காவல்துறையினரோடு மத்திய பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெப் கேமராக்களின் மூலம் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வரக்கூடிய வாகனங்கள், வரக்கூடிய நபர்கள், கொண்டுவரக்கூடிய பொருட்கள் அனைத்துமே லைவ் ஸ்ட்ரீமிங் தொழில்நுட்பம் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாளை வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரக்கூடிய நபர்கள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இதேபோல நாமக்கல் மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளரிடம் கேட்கலாம். கண்ணன், அங்கு வாக்கு எண்ணிக்கைக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு?
3: நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மையம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி அளவில் தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. மொத்தமாக மாவட்டத்தில் 12,12,630 பேர் வாக்களிக்கின்றனர். தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தலா 6 மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கும் தலா 14 மேசைகள் வீதம், 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மொத்தம் 84 மேசைகள் போடப்பட்டுள்ளன.

0: ஒரு சட்டசபை தொகுதிக்கு தலா 17 மேற்பார்வையாளர்கள், 17 உதவியாளர்கள், 17 நுண்பார்வையாளர்கள் என மொத்தம் 306 அலுவலர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுகின்றனர். அதேபோல தேர்தல் முடிவுகளை அவ்வப்போது வழங்குவதற்காக நவீன ஊடக மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கையின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி சு விமலா தலைமையில் துணை ராணுவ படையினர் உட்பட சுமார் 700 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்தல் முடிவுகள் வெளியாகின்ற நேரத்தில் அரசியல் கட்சியினர் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடும் போது எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நடக்காமல் இருக்க அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் துணை ராணுவம் மற்றும் காவல்துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்.
1: வாக்கு எண்ணும் பணிக்கான ஏற்பாடுகள் குறித்து தகவல்களை வழங்கிய செய்தியாளர்களுக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு மனு ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 2 வாக்கு எண்ணும் மையங்களில் 8 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு கந்தசாமி கூறியுள்ளார். திருச்சியில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 288 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றது. 3 20-20 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: என் விருப்பம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ உங்களுக்காக, பூட்டாத பூட்டுகள் திரைப்படத்திலிருந்து.

6:05 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 2.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். என் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக, வாலி வரிகளில் உயிரே உனக்காக திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

6:52 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக சாதனை திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு இளையராஜா இசையில். இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

என் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். 6:56 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக ஜி கே வெங்கடேஷ் அவர்களின் இசையில் வாலி வரிகளில் பி ஜெயச்சந்திரன் பி சுசிலா பாடிய பாடல் பெண்ணின் வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் சந்திக்கிறேன் 7:35.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ரெண்டு விவித் பாரதி தமிழ் FM இல் நேரம் 7 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது
0: ஆகாஷவாணி
2: வானொலிக்கு 90.
3: வானொலிக்கு 90. மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி.
4: வானொலி வானொலி ஒரு உற்ற நண்பன். எப்படி அப்படி கேளுங்க. நெடுந்தூர பயணத்தப்ப எப்படி ஒரு தோழன் நம்ம கூட உட்காந்து பேசிட்டு வரத ரசிச்சு அனுபவிப்போமோ, அந்த இனிமையான ரசனைய அனுபவத்தை வானொலி நம்ம செவியோட ராகம் பாடும். அதுவும் இனிய பாடல்களோட. என்னப்பா நெடுந்தூர பயணத்தை

0: மட்டும்தான் வானொலியா?
1: அட இல்லங்க, வானொலியோட 90 வருட வாழ்க்கை பயணத்துல, அதாங்க வானொலிக்கு 90. இந்த 90 ஆண்டுகளும் வானொலியோட வாழ்க்கை பயணத்தை நம்ம வாழ்க்கை பயணத்தோட இணைத்து வசப்படுத்தி வளப்படுத்தி செம்மைப்படுத்தி சிறப்பு படுத்தின இந்த வானொலியை பத்தி வானொலிக்கு 90 என்ன சொல்ல வராங்கன்னு செவி மடுக்கலாமா?
2: இன்றைய வானொலிக்கு 90 தமிழும் தமிழ் கவித்துவமும் கலந்த செவிநுகர் பதிவுகளோடு வானொலிக்கு 90.

0: சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.
1: இன்றைய வானொலிக்கு 90 சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் இவர். கள்ளிக்காட்டு இதிகாசக்காரர், மிகச்சிறந்த தமிழ் நூலாசிரியர், தமிழ் மொழியை இடைவிடாமல் நேசிக்கும் தங்க தமிழர், கலைமாமணி, பத்மபூஷன் மற்றும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியருக்கான தேசிய விருதை பலமுறை பெற்ற சங்கத்தமிழ் கவிஞர் வைரமுத்து அவர்கள்.

இந்திய வானொலிக்கு 90 ஆண்டுகள் என்பது பெருமை கொள்ளத்தக்க செய்தியாகும். வானொலி என்ற அறிவியல் கண்டுபிடிப்பு மக்களுக்கு பொது உடைமை செய்யப்பட்ட பிறகு அதனால் நிகழ்ந்த நன்மைகள் அதிகம். அறிவியலுக்கும் அறத்திற்கும் தமிழுக்கும் மேன்மை செய்த வானொலியின் வாயிலாக நல்லன கொண்டு அல்லவை கழித்து பார்த்தால் வானொலி சமுதாயத்திற்கு நன்மையே செய்திருக்கிறது அதிகமாக என்று என்னால் உணர முடிகிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் மற்றும் பல அறிவியல் ஊடகங்களும் பல்கி பெருகி வருகிற காலகட்டத்திலும் கூட வானொலி தன்னுடைய மெய்த்தன்மையை சுயத்தை இழக்காமல் இருக்கிறது என்பதே வானொலியின் பெருமையாகும். நான் ஒன்று சொல்வேன், வானொலியை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. புலன்களுக்கெல்லாம் வாசலில் ஒரு கதவு இருக்கிறது, கண்களுக்கு இமைகள் என்ற கதவு இருக்கிறது, வாய்க்கு உதடுகள் என்ற கதவுகள் உள்ளன. மூச்சுக்கும் கூட நீங்கள் மூக்கை முயற்சி செய்தால் சுவாசத்தை நிறுத்திக் கொள்ள முடியும் என்ற முயற்சி உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் காதுக்கு மட்டும்தான் கதவுகள் இல்லை. எப்போதும் திறந்திருக்கிற புலன் செவி புலன்தான். காரணம், செவி வழியாக நுழைகிற அறிவே பேரறிவு. கற்றலில் கேட்டலே நன்று என்று தமிழர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். எனவே திறந்திருக்கிற செவியின் வழியாக அறிவு புகுந்து, மொழி புகுந்து, வாழ்வியல் புகுந்து மனிதனை செம்மை செய்கிறது என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது. உலக புகழ் பெற்ற நம் தலைவர்களின் உணர்ச்சி மிகுந்த உரைகள், நல்ல கலைஞர்களின் பயன்மிக்க கலை கருவூலங்கள், நல்ல நாடகங்கள், சிறுகதைகள், சமுதாயத்தை உரட்டி போட்ட கவிதைகள், இன்னும் நல்ல செவ்விகள், இவைகளெல்லாம் வானொலியின் வாயிலாக சமுதாயத்திற்கு கிடைக்கிற பெரும் கொடைகளாகும். என்னுடைய கவிதைகளெல்லாம் நான் கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது வானொலி என்ற வடிவத்தில்தான் மக்களை சென்றடைந்தன. நான் என் கவிதைகளை அச்சில் கொண்டு போய் சேர்த்தது கொஞ்சம், வானொலி என்ற வாகனத்தின் மீது ஏற்றி கொண்டு சேர்த்ததுதான் அதிகம். எனவே வானொலிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். முதன் முதலில் சென்னை வானொலியின் புது கவிதைகள் என்ற வடிவத்தை அரங்கேற்ற

0: எதிர்ப்பையும் புகழையும் ஒரு சேர சம்பாதித்தவன் நான் என்ற ஒரு குறிப்பை என்னால் மறக்க முடியவில்லை. வானொலி வளரட்டும். புலவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல இந்த வானொலி, உழவர்களுக்கும் பயன்படுகிறது. செல்வந்தர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, உழைக்கும் மக்களுக்கு பயன்படுகிறது. முதியவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி பிள்ளைகளுக்கும் வானொலி பயன்படுகிறது. வானொலி என்ற நிறுவனத்தின் மூலமாக தோன்றி வளர்ந்த கலைஞர்கள் இந்த மண்ணில் எத்தனையோ பேர் என்று என்னால் சொல்ல முடியும். வளமான கவிஞர்கள், வளமான படைப்பாளிகள், வளமான நாடகாசிரியர்கள் வானொலியால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள். வானொலி வாழ்க, அதன் பயன்கள் தொடர்க. 90, 80, 800 ஆண்டுகளாய் வளர்க. வானொலிக்கு என் வணக்கம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
2: இன்றைய வானொலிக்கு 90 தமிழ் மொழியிலும் தமிழர் நலனிலும் அதீத அக்கறை கொண்டவர். இவரது கவிதைகளாலும் சிறுகதைகளாலும் இலக்கிய உலகில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர். திரைப்பட உரையாடல் எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர், மிகச்சிறந்த பண்பாளர், தமிழ் செறிந்த பாடலாசிரியர். முத்தமிழே முத்தமிழே என்று சங்க தமிழ் முழங்கும் அன்னாரின் கவிவரிகள் என்றென்றும் தேனில் நனைத்த பலா சுளையாய் தித்திக்கும் பாடல்களுக்கு சொந்தக்காரரான கவிஞர் அறிவுமதி அவர்கள்.
3: அன்பான தமிழ் உறவுகளே, உங்கள் அறிவுமதி பேசுகிறேன். வானொலிக்கு 90 அகவை நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை அந்த பெற்றெடுத்த வளர்த்தெடுத்த அந்த தாய்க்கு நன்றி சொல்லுவதைப் போல் இந்த ஒலித்தாய் வானொலி 90 நான் நன்றி சொல்ல நெகிழ்ந்த மகிழ்வோடு நன்றி சொல்கிறேன். சின்னஞ்சிறிய ஓர் ஊரில் ஏறக்குறைய பட்டிக்காட்டில் பிறந்த ஒரு தமிழ் பிள்ளைக்கு அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் எப்படி தமிழை அள்ளி ஊட்டினார்களோ அதே உணர்வுகளில் அந்த சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஊராட்சி மன்றத்தில் இருந்த வானொலி பெட்டிதான் என் போன்ற இளையோர்களுக்கு என் காலத்தில் தமிழை உரைகளாகவும் பட்டிமன்றங்களாகவும் கவியரங்குகளாகவும் இசைப்பாடல்களாகவும் எங்களுக்கு ஊட்டிவிட்டு வளர்த்த ஒலித்தாய்தான் வானொலி. அந்த நெகிழ்ந்த நன்றியை என் ஒலித்தாய்க்கு 90 அகவையில் சொல்ல கிடைத்த வாய்ப்பு சொல்ல முடியாத மகிழ்ச்சியின் வாய்ப்பாக கருதி நான் என் உணர்வுகளை அள்ளி தெளிக்கிறேன். கடல் கடந்து வருகிற வானொலி வழியான பாடல்களையும் இங்கே நம் வானொலிகளில் இருந்து கிடைத்த பாடல்களும் தான் இன்றைக்கு அறிவுமதியை ஒரு பாடலாசிரியர்கள் பட்டியலில் சேர்த்திருக்கிறதென்றால் அதற்கு முதல் காரணம் வானொலி என்பதை இங்கே நான் நெகிழ்ந்த நன்றியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்த காலங்களில் இளைய பாரதம் என்ற நிகழ்விற்கு எங்களை அம்மா லீலா அவர்கள் அழைத்து என்னையும் வைரமுத்துவையும் பழனி பாரதியையும் எஸ் அறிவுமணி போன்றவர்களையும் நல்ல நல்ல கவிதைகளை எழுதி வாருங்கள் என்று சொல்லி எங்களை எழுத வைத்து எங்களை வானொலிக்கு அழைத்து பதிவு செய்து தமிழர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திய தாய் ஊடகம்தான் வானொலி ஊடகம் என்பதை இன்று நினைக்கையிலும் நெகிழ்ச்சியோடு அந்த நினைவுகளை ஈர நிழற்படங்களாய் எங்களுக்குள் உதிர்த்து மகிழ்கிறோம். அந்த வானொலி எங்களை வளர்த்தெடுத்த அந்த வரலாற்றின் நினைவுகள்தான் இன்றைக்கு எனக்கு முதன்மையாக படுகிறது. காட்சி ஊடகங்களை விட ஒலி ஊடகங்களே மக்கள் மனதில் எண்ணங்களையும் பண்பை வளர்ப்பதிலும் முதன்மை ஊடகம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன்தான் அறிவுமதி. அத்தகைய எங்களை வளர்த்தெடுத்த, எங்களை கவிஞர்களாக பாடலாசிரியர்களாக வளர்த்தெடுத்த அந்த ஒலி ஊடகமாம் வானொலிக்கு 90 அகவை என்கிற போது எங்களை வளர்த்த தாய்க்கு

0: நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இந்த ஒலி ஊடகம் வானொலி 90 எங்கள் நன்றிகளையும் எங்கள் வாழ்த்துக்களையும் அள்ளித்தருகிறோம். நீண்ட நீண்ட காலம் வானொலியே நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் வானொலியே நீ வளர்ந்து வாழ வேண்டும். 8 புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது செயலை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் வானொலியே. வாழ்க, நன்றி, வணக்கம். என்றைக்கும் என் ஒலி ஊடகம் வானொலியே உன் பிள்ளை அறிவுமதி.
1: இதுவரை வானொலியோடு காற்றலையில் கைகோர்த்து விடை பெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இட டான்னு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டையில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசேர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். பெங்களூரைச் சேர்ந்த புத்தொழில் நிறுவனமான கேலக்ஸ் ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. மேற்கு வங்கம், தமிழகம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 293 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி 77 மையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மையங்களில் 200 கம்பெனிகளின் மத்திய படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முதல் முறையாக காவல் பார்வையாளர்கள் இப்பணியை கண்காணிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாமில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகள் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பார்வையாளர்கள் வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க உள்ளதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மையங்களில் வாக்கு எண்ணும் பணி காலை 8 தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பாகல்கோட், தெற்கு தாவணகரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ராகுரி, பாராமட்டி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் அமைப்புகள், தேர்தல் ஆணையம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஊடகங்களை தாக்கி வந்த எதிர்க்கட்சிகள் நீதித்துறை மீதும் தாக்குதலை தொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளத்திற்கே இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணராமல் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல்களில் மக்கள் உரிய பாடம் புகட்டி வருவதாக திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக அளவில் செய்யப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 46% இந்தியாவில் செய்யப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கே இந்தியா வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றை பொதுமக்கள் நம்ப தேவையில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இந்தோர் பீத்தம்பூர் பொருளாதார வழித்தடத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்திற்கான முதல்கட்ட பணிகள் 2,360 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்திற்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு 60% நிலம் வீட்டு மனைகளாக அவர்களுக்கு திருப்பி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே முதன்முறையாக இந்த முறை செயல்படுத்தப்படுவதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அரசு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் தலைமையிலான பிஜேபி குழுவினர் ஆளுநர் திரு குலாம் சந்த் கட்டாரியாவை

0: சந்தித்து புகார் மனுவை சமர்ப்பித்தனர். அம்மாநில சட்டப்பேரவையின் ஒருநாள் சிறப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் மது அருந்துவிட்டு பங்கேற்றதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் விரிவான அறிக்கை கோர வேண்டும் என்றும் பிஜேபி அந்த மனுவில் கோரியுள்ளது. ஜார்க்கண்டில் 36 பேர் கொண்ட அரசியல் விவகாரங்களுக்கான குழுவை காங்கிரஸ் ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த குழு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாக அறிவித்துள்ளது. கம்போடியா உடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்த கூட்டு பயிற்சி கம்போடிய விமானப்படை பயிற்சி மையத்தில் நாளை தொடங்கி வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்காக ஈரான் முன்வைத்த புதிய திட்டம் ஏற்புடையதல்ல என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதை தெரிவித்துள்ள அவர் அணு ஆயுதங்கள் உருவாக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழிகள் இதில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர், 16 பேர் காயமடைந்தனர். அந்நாட்டின் வடகடலோர பகுதியில் 82 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு என்ஜின் கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் 3 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இதில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்றும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், சிக்கிம், கேரளம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு சத்தீஸ்கர் முதல் குமரி கடல் வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 3 தேதி முதல் 5 தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், 6 தேதி முதல் 8 தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும்.
0: 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஸ்கான் உட்பட 10 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23 தேதி தொடங்கி 31 தேதி வரை நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 2020 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியா உடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: டான்

0: பாட்டுக்கு
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி தமிழகமில் நேரம் 7:30. நேயர்கள் கேட்க இருப்பது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள கார்த்திகேயன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். புகை நமக்கு பகைதான். அது எந்த புகையாக இருந்தாலும் சரி. அது என்ன எந்த புகை? ஒன்னு, நாம் புகைப்பது பீடி சிகரெட்டு சுருட்டு இவற்றை பிடிப்பதால் குடிப்பதால் உண்டாகும் புகை. மற்றொன்று, எதையாவது வேண்டியது வேண்டாதது போன்றவற்றை கொளுத்தி தீ வச்சு அதன் மூலம் உண்டாகும் புகை. எந்த புகையாக இருந்தாலும் அது நமக்கும் நமது சூழலுக்கும் பகைதான். இதுல முக்கியமானது, ஒருத்தருக்கு புகை பிடிக்கும் பழக்கம் இருந்து அவர் அந்த செயலை செய்தால் அவருடன் பக்கத்தில் இருப்போரையும் சேர்த்து பாதிக்கும். ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ், பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் என்று பிரிப்பார்கள். புகையிலை, புகை பிடிக்கும் பழக்கம் பண்டைய காலகட்டத்திலிருந்து நிலவி வந்தாலும் தற்காலத்தில் சமூக சூழலினால் சின்னஞ்சிறு வயதினரையும் பெண்களையும் மறைமுகமாக பாதிப்புக்குள்ளாக்கி நுரையீரல் புற்றுநோய் போன்ற உயிர் குடிக்கும் நோய் வர காரணமாயிடுச்சு.
4: கார்த்திகேயன் சார்,
3: நீங்க புகை பிடிக்க மாட்டீங்க. புகை பிடிப்போர் பக்கத்துல கூட போய் நிக்க கூடாது. புகை பிடிப்பதால் வாய், தொண்டை, உதடு, நுரையீரல், வயிறு உட்பட பல்வேறு உடல் உறுப்புகள் பாதிப்படைகின்றன.

0: புகைப்பிடிப்பவர் கூட இருந்தால் அந்த பழக்கம் இல்லாதவர்களுக்கும் வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கு 51% வாய்ப்புள்ளதுன்னு லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் ஆய்வு முடிவு தெரிவிக்குது. சுமார் 7000 பேர்கிட்ட எடுக்கப்பட்ட 5 ஆய்வுகளை பகுப்பாய்வு செய்து இந்த முடிவை அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன் நடத்தப்பட்ட ஆய்வில் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ், அதாவது புகைப்பிடிப்பவரின் அருகில் இருப்பவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் உண்டாவதற்கு வாய்ப்புள்ளதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தான் பொது இடங்கள்ல, கல்வி நிலையங்கள், அலுவலகங்கள், மருத்துவமனை வளாகங்கள்ல புகையிலை புகைப்பிடிப்பது அறவே தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் மக்கள் எல்லாரும் இல்ல, இந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. தன் உயிருக்கு தன் வாயில் தானே உலை வச்சுக்கிறாங்களே, என்னன்னு சொல்லலாம். இத புகையிலை தோன்றியது அமெரிக்காவில். தக்காளி, கத்தரி, சுண்டக்காய் குடும்பத்தைச் சேர்ந்தது இந்த புகையிலை பயிர். புகையிலையின் வரலாறு கிமு 6000 ஆண்டிலிருந்து தொடங்குகிறது. காய்ந்த புகையிலையின் புகை தங்களது வேண்டுதல்களை கடவுளிடம் நேரடியாக கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை அமெரிக்க பழங்குடியின மக்களிடம் இருந்தது. அதனால தங்களது நிலத்தில் செழித்து வளர்ந்த புகையிலைகளை கடவுளுக்கு படைத்ததோடு பல்வேறு நோய்களுக்கு மருந்தாவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க.
1: கார்த்திகேயன் சார்,
0: கடவுள் தங்களுக்கு கொடுத்த பரிசான இந்த புகையிலையை 1492 கப்பலேறி வந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸிடம் அமெரிக்க பழங்குடியினர் பரிசாக கொடுக்க அங்கிருந்து தொடங்கியது புகையிலையின் உலக பயணம். நல்லது கெட்டதுன்னு பகுப்பாய்வு செய்துதான் எதையும் பயன்படுத்தணும். பகை என்னும் பண்பிலதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று. பகை என்னும் பண்பில்லாத தீமையை விளையாட்டாக கூட விரும்பக்கூடாது என்கிறார் வள்ளுவர். அப்படி இருக்கும்போது நம் உயிரை குடிக்கும் புகை நமக்கு தேவையா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
3: ஏழு மணி 34 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் FM. திரைகாணம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா இசையில் நான் முத்துக்குமார் வரிகளில் போஸ் திரைப்படத்திலிருந்து.

திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், பழனி பாரதி வரிகளில் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: cho chút coi con mẹ mắt nắc cậu bấu bậc một này cái tên nào Pesco.
1: ஏழு மணி 44 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் திரைக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக ஸ்ரீகாந்த் தேவா இசையில் வாலி வரிகளில் மதுஸ்ரீ பாடியிருக்காங்க ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

திரைகாணம் நிகழ்ச்சி நிறைவு பாடலை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். 7:50 ஆயிட்டிருக்க நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் அறிவு மதி எழுதியிருக்காங்க. உன்னிமேனே நான் கங்கா பாடியிருக்காங்க பாலா திரைப்படத்திலிருந்து. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளை காலை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமல் நேரம் 7:55. நேயர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சி கு சுவாமிநாதன்.
1: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் இவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்க, என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவுதானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இளவிதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான், திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி

0: இழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா? அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது. ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது. இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள். சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேன்னே, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோஸ்வாமிநாதன்.
2: என்னண்ணா பண்ணிட்டு இருக்கிற, ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
3: வந்துடுறோமா.
2: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
3: ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன்.
2: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
3: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீ ஏன் இப்படி பண்ணா எப்படிமா?
2: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டானே.
3: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
2: எரிபொருள் சிக்கனம்
3: என்றென்றும் முக்கியம்.
4: 102.3 பாட்டுக்கு இதான்.
1: நேரம் 8 மணி, இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை.
5: 8 மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
6: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகின் முதலாவது ஆப்டோசார் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூருவைச் சேர்ந்த புத்தொழில் நிறுவனமான கேலக்சி ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும், அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும், மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேசைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில்

0: குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும், 110,000 பேர் தேர்தல் பணி சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி, இது தொடர்பாக மனு ஒன்றும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். அஇஅதிமுக சார்பிலும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை, வாக்கு எண்ணும் மையங்களில் போலி பத்திரிகையாளர்கள் நுழையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இதுதொடர்பாக அக்கட்சிகளின் சார்பில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ரயில்வேயில் பணியிட குறைப்பையும் கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உட்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 2020 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிரணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஷ்கான் உள்பட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23 தேதி தொடங்கி 31 தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 8:05. மீண்டும் இரவு வணக்கம் நேர்களே. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சியின் பெயர் நீ கோரினால். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கடித வழியாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் அனைத்தும் காற்றலையில் உலா வருகின்ற நேரம். நம்முடைய நேர்கள்லாம் ரொம்பவே அழகான பாடல்களை கேட்டிருக்காங்க. என்னென்ன நேயர்கள் என்ன பாடல்களை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நம்முடைய நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் பார்த்திங்கன்னா பிரியங்கா என்கிற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல் பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் வர இருக்கிறது. அந்த பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயப்பாக்கம் அபர்ணா நகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜித்தின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், திருநெல்வேலி மாவட்டம்

வீரவநல்லூர்லேருந்து கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி. தூத்துக்குடி தெர்மல் நகர்லேருந்து ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிசா மற்றும் ஜெயன் எடிட்டா. இந்த நேயர்கள்லாம் பிரியங்கா திரைப்படத்திலிருந்து வர அந்த அழகான பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த நேயர்களோடு சேர்ந்து இணைந்து நாமும் இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

ரொம்ப ரொம்ப அழகான பாடல், அருமையான பாடல் கேட்டோம் பிரியங்கா திரைப்படத்திலிருந்து. நீங்கள் ஒரு நாள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து வருகிறது. அந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னா உன்னிமேனன் மற்றும் சுவர்ணலதா இணைந்து பாடிய பாடல், ஏஆர் ரஹ்மான் இசையில் வருகிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கும் நேர்கள் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் தாயார்குளம் தெருவிலிருந்து ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, தீநகர்லேருந்து விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலத்திலேருந்து அசோக், கார்த்திக், ஜெயலக்ஷ்மி, பார்த்தசாரதி, வேளச்சேரியிலேருந்து வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, திருவல்லிக்கேணியிலேருந்து மேரி, டௌலத், சரஸ்வதி, ஸ்ரீலேகா மற்றும் அலமேலு, இந்த நேர்களுக்காக அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலேருந்து வருது. இதுவும் ரொம்ப அழகான பாடல். இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் இப்பொழுது 8:13.

0: 102.3 பாட்டுக்கு
1: இதமான இசை, அருமையான வரிகள் கொண்ட அழகான பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நீக்க ஒரு நாள் நிகழ்ச்சியில் கடித வழியாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காட்சலையின் நிரலையில் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விபத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. அழகான, இனிமையான, இதமான பாடல்கள் மட்டும் கிடையாது, அதிரடியான பட்டையை கலப்பக்கூடிய பாடல்களும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள் விபத் பாரதியின் தமிழ் பண்பலை. நம்முடைய நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அந்நியன் திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடல். இந்த பாடலை யார் எல்லாம் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்ஸி கிஃப்ட், கே.கே., ஸ்ரேயா கோஷல் மற்றும் சயந்தவி இணைந்து பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வருது இந்த பாடல். கேட்போம் இந்த பாட்டை. யார் யாரெல்லாம் விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, துறைப்பாக்கம் வி. குப்பம்மாள், வேலாயுதம் மயிலாப்பூர்லேருந்து லக்ஷ்மி அம்மாள், நித்யானந்தம் புளியந்தோப்புலேருந்து கே. பூசம்மாள், கண்ணன் லாய்ட்ஸ் ரோட்லேருந்து சரோஜம்மாள், அருணாச்சலம் மாதவரம் வாவூசி தெருவிலேருந்து கிருஷ்ணம்மாள், சாமிதாஸ், குமுதாம்மாள், ரவிதாஸ், சிங்காதிவாக்கம் கேசவன், மருதம் ஜெயபால், ருக்கு குணகரம்பாக்கம் கண்ணையன், மகேஸ்வரி அமரம்பேடு, ஆண்டியப்பன் காற்றம்பாக்கம், காளியப்பன் கோவூர்லேருந்து, கோவிந்தப்பன் நெமிலியிலேருந்து, அரசன் ஆண்டாள், புளியமங்கலத்திலேருந்து சித்திரையே பெருமாள். இந்த நேயர்களுக்காக அந்நியன் படத்திலிருந்து ஒரு பட்டையை கிளப்புற பாட்டு வருது. நேரம் 8:20:35.

ரொம்ப பரபரப்பான பரவசம் மூட்டும் பாடல் ஒன்றே கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்தது அப்படியே இந்த பின்னணி சூழலை மாற்றி ரொம்ப அமைதியான அழகான இனிமையான பாடல் வருது. சேது திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடல். உன்னிகிருஷ்ணன் மற்றும் அருண்மொழி இணைந்து பாடிய பாடல் அது. அறிவுமதி எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. கேட்போம் இந்த பாடலை யார் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா

பெங்களூர்லேருந்து ஹேமப்ரியா துர்வா ரவிக்குமார், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பகுதியிலிருந்து பாபு சரஸ்வதி பாலமுருகன், பரமக்குடியிலிருந்து அலங்காரராஜ் அந்தோனி மெர்சி ஜெர்லின், ஆழ்வார் திருநகர்லேருந்து ராமையா, சாந்தோம்லேருந்து அனுஷியா லிங்கப்பெருமாள், ரித்திகா ராஜாத்தி, அகில் அப்புவேல், இந்த நேயர்களுக்காக அந்த அழகான பாடல் வருது. கேட்டு மகிழ்வோம் நேயர்களே. இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

காய்ச்சலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நம்முடைய நேயர்கள்லாம் கடிதங்கள் வழியாக அவர்களுக்கு விரும்பி கேட்ட பாடல்களை கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா அல்லி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. இந்த பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நேயர்கள் வில்லிவாக்கம்லேருந்து குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய், தன்யா, இவங்கெல்லாம் வந்து வில்லிவாக்கத்திலிருந்து கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன் மற்றும் தாஜ் நிஷா, இந்த நேர்கள்லாம் அல்லி அர்ஜுனா திரைப்படத்திலேருந்து வர இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இவர்களோடு இணைந்து இந்த பாடலை நாமும் கேட்போம் நேர்களே. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கொண்டாட்டமான பாடல்களை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது.

102.3 FM. நேரம் 8:32. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோரினால் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

அயன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. ஹரிஹரன் பாடிய பாடல் நாமத்துக்குமார் எழுதியது, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒலித்தது. 102.3 FM. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச்சூடவா அப்படிங்கிற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல், பழனி பாரதி எழுதியது, சிற்பி இசையில் ஒலிக்கிறது. நேரம் 8:45. பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜமாலியா ஹவுசிங் போர்டிலேருந்து ஃபாத்திமா பகதூர் அவங்க அந்த சகோதரர்கள் கேட்டிருக்காங்க. ஷேக் மாஃபு, பர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, ஜஸ்வியா கௌசர், நஃபீஸா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா பெரம்பூர் MH ரோட்லேருந்து ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ரஃபி பாய் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. அசினமாப்பேட்டையிலேருந்து கணபதி, சரஸ்வதி, சௌமியா மற்றும் ஸ்ரீகவி இந்த நேர்கள்லாம் பூச்சூடவா என்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இணைந்திருங்கள், இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

நேரம் 8:51. நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை நீ கோரினால் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. காட்சியின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நேர்கள் கடித வழியாக விரும்பி கேட்ட பாடல்கள் காட்சலையில் உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாட்டுவாதியார் திரைப்படத்திலிருந்து வருகிறது. அந்த பாடல் கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது, கேட்போம்

பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து ஒழித்த அந்த பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருந்த நேர்கள் திருமழிசையிலிருந்து கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கத்திலிருந்து ஹேமாவதி யுவராஜ், காமராஜர் தெரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சொரூபராணி ராஜசேகர், திருமழிசை பிரயம்பத்திலிருந்து மஞ்சுளா ஆனந்தன், அம்மாப்பேட்டையிலிருந்து லோகநாதன், பிரேமா தேவி, ஹேமலதா சந்தோஷ், திரள் ஆதித், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, புதுப்பாக்கம் சடகோபன் ரங்கநாதன், பட்டினம்பாக்கம் பரந்தாமன் வளர்மதி, கொளப்பாக்கம் கணேசன் மனோகரன், பேரம்பாக்கம் வேணுகோபால் ஆறுமுகம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக ஒழிக்கக்கூடிய பாடல் தலைவாசல் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கும் நேர்கள் நெல்லை மூலக்கரைப்பட்டியிலிருந்து ராஜு, நம்பி, தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டேகவுண்டன் பாளையத்திலிருந்து எஸ் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரத்திலிருந்து நல்லத்தம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமுது மைதீன் ரஹமத் பேகம், வாகையூர்லேருந்து ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால்லேருந்து கமால் பாஷா நிஷா பேகம், திருக்கோயிலூர் சீமாட்டி ராஜா மற்றும் உடன்குடியிலிருந்து நூர்தீன், இஸ்மத், இப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனிஷியா, இவங்கெல்லாம் வந்து

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. இனி தொடர்வது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

இளவரசரின் ஜுரம் அதிகரித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் வந்தியத்தேவன் படகிலே இளவரசரின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். மறுபடியும் அவர் ஜுரவேகத்தில் கடலில் குதித்துவிட்டால் என்ன செய்வது என்பதனை நினைத்தபோது அவன் கதி கலங்கியது. ஆகையால் சர்வஜாகிரதையாக அவரை பார்த்து கொண்டே இருந்தான். அதே சமயத்தில் மேலே செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்தது. பெண்ணே, உனக்கு என்ன தோன்றுகிறது? நாம் துணிந்து கோடிக்கரைக்கே போய்விடலாமா? இளவரசரை பாதுகாப்பதற்கு உன் குடும்பத்தார் உதவி செய்வார்கள் அல்லவா என்று கேட்டான். ஐயா, இந்த காலத்தில் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? என் தமையன் மனைவி பொருத்தி இருக்கிறாள். அவள் பணத்தாசை பிடித்தவள். என் தந்தைக்கு படி அளப்பவர்கள் பழுவேட்டரையர்கள் என்றாள் பூங்குழலி. மேலும் தங்களை பிடிக்க வந்த பழுவூர் ஆட்கள் இன்னும் கோடிக்கரையில் தங்கியிருக்கலாம். இளவரசரின் வரவை எதிர்பார்த்து மேலும் புதிய ஆட்களும் வந்திருக்கலாம் என்று தொடர்ந்து கூறினாள். அவளுடைய முன் யோசனையை குறித்து வந்தியத்தேவன் வியப்படைந்தான். இந்த இக்கட்டான சமயத்தில் தனக்கு அவளுடைய உதவி கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான். அப்படியானால் நேரே கோடிக்கரைக்கு போவது அபாயம் என்று நீயும் எண்ணுகிறாயா என்றான். அதோ பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினாள் பூங்குழலி. அவள் சுட்டிக்காட்டிய திசையில் கப்பல் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதற்கப்பால் கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சியும் தெரிந்தது. ஆஹா, பெரிய மரக்கலம் ஒன்று நிற்கிறதே, அது யாருடைய கப்பல்?

0: என்னமோ. ஒருவேளை பார்த்திபேந்திரனுடைய கப்பலாக இருக்கலாம். அப்படி இருக்குமானால் இந்த நிலைமையில் இளவரசரை காஞ்சிக்கு அழைத்துப் போவதே நல்லதல்லவா? பழுவேட்டரையரின் கப்பலாகவும் இருக்கலாம் ஐயா. கப்பலுக்கு பின்னால் ஏதாவது தெரிகிறதா? கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சி தெரிகிறது. அதில் ஏதாவது வித்தியாசமாக காணப்படுகிறதா? எனக்கொன்றும் வித்தியாசமாக தெரியவில்லையே. எனக்கு தெரிகிறது, அதன் உச்சியில் கூட்டமாக மனிதர்கள் நின்று கடலை உற்று பார்த்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த படகு தெரியுமா?
1: தெரியாது.
0: இன்னும் கொஞ்சம் கரையை நெருங்கினால் தெரியும். எல்லாவற்றுக்கும் நாம் முன்ஜாகிரதையாக இருப்பதே நல்லது. நீ முன்னம் சொன்னாயே, கோடிக்கரைக்கு மேற்கே கால்வாய் ஒன்று இருக்கிறதென்று. அங்கேயே படகை விடலாமா?
1: அப்படித்தான் செய்ய வேண்டும்.
0: இருட்டுகிற சமயத்துக்கு அங்கே போய் சேரலாம் ஐயா. நீங்கள் ஒரு நாள் இருண்ட மண்டபத்தில் ஒளிந்திருந்தீர்களே, அதற்கு வெகு சமீபம் வரையில் அந்த கால்வாய் வருகிறது. இளவரசருடன் தாங்கள் சற்று நேரம் அங்கே தாமதித்தால் நான் போய் எல்லாவற்றையும் விசாரித்துக் கொண்டு விரைவில் வந்து சேருகிறேன்.
2: கால்வாய் அங்கேயே நின்று விடுகிறதா பூங்குழலி? மேலும் இங்கேயாவது போகிறதா?
0: கோடிக்கரையிலிருந்து நாகைப்பட்டினம் வரையில் அந்த கால்வாய் போகிறது என்றாள் பூங்குழலி.
2: இந்த சமயத்தில் பொன்னியின் செல்வர் ஜுரவேகத்தில் தனக்குத்தானே பேசிக்கொண்டது கொஞ்சம் உரத்த சப்தத்துடன் கேட்டது.
3: ஆமாமக்கா, நாகைப்பட்டினத்து புத்த பிக்ஷுக்கள் சொன்னதாக கூறினாயே, அதன்படியே நடந்தது. அனுராதபுரத்தில் புத்த பிக்ஷுக்களின் மகாசங்கத்தார் எனக்கு இலங்கை சிங்காதனத்தையும் கிரீடத்தையும் அழைக்க முன்வந்தார்கள். நான் தான் மறுத்துவிட்டேன்.
2: அக்கா, ராஜ்யத்தில் எனக்கு ஆசை இல்லாதபடியால் நான் மறுதளித்தேன். நீ எது சொன்னாலும் கேட்கிறேன்.
3: ராஜ்யமாலும் தொல்லை மட்டும் எனக்கு வேண்டாம். அதை காட்டிலும் கடலில் படகு விட்டு கொண்டு எவ்வளவோ ஆனந்தமாக இருக்கலாம்.
2: அக்கா அக்கா, கேளுக்கா, கோடிக்கரையில் ஓடக்கார பெண் ஒருத்தி இருக்கிறாள்.
0: இதை கேட்ட பூங்குழலியின் உடம்பெல்லாம் உலகாங்கிதம் அடைந்தது.
2: வந்தியத்தேவனுக்கும் ஆத்திரம் வந்தது.
0: மேலே என்ன சொல்லப் போகிறாரோ என்று கேட்க இருவரும் அடங்கா ஆர்வம் கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று இந்த இடத்தில் இளவரசருக்கு சுய உணர்வு கொஞ்சம் வந்ததாக தோன்றியது.
2: சுற்றுமுற்றும் விழித்து பார்த்துவிட்டு, இன்னும் கோடிக்கரை வரவில்லையா என்று ஈனஸ்வரத்தில் கேட்டார் இளவரசர்.
0: வந்தியத்தேவன், அதோ கரை தெரிகிறது என்றான்.
2: இளவரசரிடம் யோசனை கேட்கலாமா வேண்டாமா என்று அவன் யோசிப்பதற்குள் மீண்டும் இளவரசர் நினைவை இழந்து ஜுரப்ராந்தி உலகத்துக்கு போய்விட்டார்.
0: இளவரசர் கடைசியாக ஓடக்கார பெண்ணை பற்றி கூறிய வார்த்தைகள் பூங்குழலியின் மனத்தில் எண்ண அலைகளை எழுப்பிவிட்டிருந்தன. வந்தியத்தேவனையும் இளவரசரையும் பார்ப்பதற்கே அவளுக்கு கூச்சமாயிருந்தது. ஆகையால் படகு சென்ற திசையையே பார்த்த வண்ணம் துடுப்பை போற்று கொண்டிருந்தாள். அதுகாரும் கப்பல் நின்ற இடத்தை நோக்கிச் சென்ற படகு இப்போது திசை திரும்பி தென்மேற்கு பக்கமாக சென்று கொண்டிருந்தது. இருட்டுகிற நேரத்தில் கடலிலிருந்து பூமிக்குள் குடைந்து சென்ற கால்வாயின் உள்ளே பிரவேசித்தது. பூங்குழலி கூறியது போலவே அங்கே இருபுறமும் கரைகள் உயர்ந்த மேடாக இருந்தன. அந்த மேட்டுக்கரைகளில் மரங்கள் அடர்த்தியாகவும் உயரமாகவும் வளர்ந்திருந்தன. படகை கரையோரமாக நிறுத்திவிட்டு பூங்குழலி மெல்லிய குரலில்,
1: ஐயா, சற்று படகை பார்த்து கொள்ளுங்கள்
2: என்று சொல்லிவிட்டு கரையில் இறங்கினாள். கரையில் வளர்ந்திருந்த உயரமான ஒரு மரத்தின் மேல் ஏறி சுற்றுமுற்றும் பார்த்தாள். பிறகு அவசரமாக இறங்கி வந்தாள்.
1: நல்ல வேளை இங்கே வந்தோம். கடற்கரையோரமாக சுமார் ஒரு காத தூரத்துக்கு ஆட்கள் நின்று காவல் புரிகிறார்கள். கலங்கரை விளக்கின் அருகில் ஒரே கூட்டமும் கோஷமுமாக இருக்கிறது என்றாள்.
2: யாராயிருக்கும் என்று ஏதாவது தெரிகிறதா என்று வந்தியத்தேவன் ஆவலுடன் கேட்டான்.
1: நன்றாக தெரியவில்லை, ஆனால் பழுவேட்டரையரின் ஆட்களாகத்தான் இருக்க வேண்டும். வேறு யாராயிருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் நான் சொன்ன இடத்துக்கு முதலில் போய் சேருவோம். இரவு இரண்டாம் ஜாமத்துக்குள் நான் என் வீட்டுக்கு போய் எல்லாவற்றையும் நிச்சயமாய் தெரிந்து கொண்டு வருகிறேன் என்றாள்.
2: பெண்ணே, உன்னை யாராவது பார்த்துவிட்டால் என்ன செய்கிறது? உனக்கு ஏதேனும் இந்த சமயம் நேர்ந்துவிட்டால் எங்கள் கதி அதோகதிதான் என்றான் வந்தியத்தேவன்.
1: ஐயா, என் உயிரை பற்றி இத்தனை நாளும் நான் லட்சியம் செய்ததில்லை. இன்றைக்குத்தான் கவலை பிறந்திருக்கிறது.
2: இளவரசருக்கு அபாயம் நீங்கும் வரையில் என் உயிருக்கு ஒன்றும் வராது என்றாள் பூங்குழலி. படகு கால்வாய்க்குள் மெல்ல மெல்லச் சென்றது.
0: சப்தம் சிறிதும் வெளியில் கேளாதபடி மிக மெதுவாக பூங்குழலி துடுப்பு வலித்தாள்.
2: கால்வாயின் இருபுறமும் இருள் சூழ்ந்திருந்தது. கரைபோரமாக உயர்ந்து வளர்ந்திருந்த மரங்களின் கரிய நிழல்கள் கால்வாயில் விழுந்து அதன் கரிய நீரை மேலும் கரியதாக்கின. வானத்திலிருந்து விண்மீன்கள் எட்டி பார்த்தன. வந்தியத்தேவனைப் போலவே நட்சத்திரங்களும் மிகுந்த கவலையுடன் அந்த படகின் போக்கை கவனித்ததாகத் தோன்றியது. நீரில் பிரதிபலித்த நட்சத்திரங்கள், கரையிலிருந்த மரங்கள் காற்றில் ஆடியபோது அவற்றின் நிழலும் ஆடியபடியால் அடிக்கடி

0: சலனமடைந்து கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளத்தின் சஞ்சலத்தை அவை சரியாகவே பிரதிபலித்தன. ஒரு யுகம் போல தோன்றிய ஒரு நாழிகை நேரம் படகு கால்வாயில் சென்ற பிறகு பூங்குழலி படகை கரையோரமாக நிறுத்தினாள். பூங்குழலி கால்வாயின் கரை மீது ஏறி காட்டு வழியில் புகுந்து சென்றாள். அதாவது அவளுடைய உடம்பு சென்று கொண்டிருந்தது, அவளுடைய உயிர் கால்வாயில் விட்டிருந்த படகிலேயே வட்டமிட்டு கொண்டிருந்தது. அந்த முன்னிருட்டு நேரத்தில் முட்செடிகள், மேடு பள்ளங்கள், காட்டு ஜந்துக்கள் ஒன்றையும் லட்சியம் செய்யாமல் அதிவிரைவாக நடந்து கொண்டிருந்தாள். தடைகள் இல்லாத இடங்களில் ஓடவும் செய்தாள். நேரே கோடிக்கரை குழகர் கோயிலை குறிவைத்து கொண்டு போனாள். அவள் கோயில் வாசலை அடைந்ததற்கும் குருக்கள் சுவாமி சந்நிதியின் கதவை பூட்டுவதற்கும் சரியாக இருந்தது. அக்கம்பக்கம் பார்த்துவிட்டு வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டாள். கதவை பூட்டி கொண்டு திரும்பிய குருக்கள் எதிரில் போய் நின்றாள். குருக்கள் அவளை அந்த நேரத்தில் பார்த்து சிறிது வியப்படைந்தார். அவளுடைய சுபாவத்தை நன்கு அறிந்தவராயிருந்தும் கூட கொஞ்சம் திடுக்கிட்டு திகைத்து போய்விட்டார். நீயா பூங்குழலி, வேற யாரோ ஒன்னு நினைச்சேன். கோடிக்கரை முழுதும் தான் ஒரே அமக்களப்படுதே. எங்கம்மா, உன்னை கொஞ்ச நாளா காணுமே. இவ்வளவு தடபுடல்லையும் உன்னை பத்தின தகவல் இல்லையே அப்படின்னு இன்னைக்கு சாயங்காலம் கூட யோசிச்ச என்றார்.
1: வெளியூருக்கு போயிருந்தேன் சுவாமி. ஏதோ அமர்க்களமா இருக்கிறதே என்றுதான் உங்களிடம் விசாரிக்கலாம் என்று வந்தேன். கடற்கரையெல்லாம் நிற்பவர்கள் யார் என்று பூங்குழலி கேட்டாள்.
0: உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? வீட்டு பக்கம் போகலையோ?
1: வீட்டு பக்கம் போனேன். அங்கே யார் யாரோ கூட்டமா இருக்கவே திரும்பிவிட்டேன். புது மனிதர்களை கண்டால் எனக்கு பிடிக்காது என்றுதான் உங்களுக்கு தெரியுமே. வந்திருப்பவர்கள் யார்?
0: பெரிய பழுவேட்டரையர் வந்திருக்கிறாரு, அவருடைய இளையராணி வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய பரிவாரங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இன்னும் காஞ்சிபுரத்து பார்த்திபேந்திர பல்லவனா அவனும் வந்திருக்கிறான். வெறுமனே வரவில்லை, பயங்கரமான செய்தியோட வந்திருக்கிறான். உனக்கு அது கூட தெரியாதா பூங்குழலி?
1: அது என்ன பயங்கரமான செய்தி? எனக்கு ஒன்றுமே தெரியாதே.
0: அந்த பாவியோட கப்பல்ல இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தாராம். வழியில சுழற்காற்று அடிச்சுதான் யாரையோ காப்பாத்துறதுக்காக இளவரசர் கடல்ல குதிச்சுட்டாராம். பிறகு அகப்படவே இல்லையா. ஒருவேளை இந்த கடற்கரையில வந்து ஒதுங்குவாரோன்னு பார்க்கறதுக்காகத்தான் பழுவேட்டரையரோட ஆட்கள் கோடிக்கரை எல்லா இடத்துலயும் அலையறாங்க. ஏன், அவரோட இளையராணி கூட அலையறாள. சற்று முன்னால இங்க கூட அந்த அம்மா வந்திருந்தா. பூங்குழலி, பழுவூர் இளையராணிய பத்தி ஜனங்கள் என்னென்னமோ பேசிக்கிறாங்க, அதெல்லாம் சுத்த தவறுமா. நம்ம இளவரசருக்கு நேர்ந்த கதிய குறிச்சு அந்த அம்மாள் எப்படி துடி துடிக்கிறாங்க தெரியுமா?
1: அப்படியா குருக்களையா? பழுவூர் இளையராணியுடைய நல்ல குணத்தை பத்தி தாங்கள் சொல்வது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஆனால் இங்கே எதற்காக அந்த ராணி வந்தாளாம்?
0: இளவரசர் எப்படியாவது உயிரோடு அகப்படணும்னு குழகரை பிரார்த்திச்சு போறதுக்காக வந்தாங்களாம். உன்ன போல எல்லாரும் கல் நெஞ்சு படைச்சவங்களாவா இருப்பாங்க? இளவரசரை பத்தி பயங்கரமான செய்தி கேட்டு கூட நீ துளி கூட கலங்கலையே.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இந்த நெடுங்கதியை பொறுத்த வரையில ஆடி 18 தொடங்கியதிலிருந்து இப்ப வரைக்கும் ஏறத்தாழ 3 மாதங்கள்ல பல பரிமாணங்கள்ல நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கிட்டு வரும். வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான், அண்மையில பூங்குழலி, இந்த 3 பேரும் பெருமளவுல முடுக்கத்தை ஏற்படுத்தி கதையோட்டத்தின் விறுவிறுப்புக்கு காரணமாக அமைகிறாங்க. நேர்களுக்கு நினைவிருக்கும், அனுராதபுரத்து வீதியில நடந்த கொலை முயற்சியை தொடர்ந்து வல்லவரையன் பதற்றம் அடைஞ்சான். அவனை அமைதிப்படுத்தி, இப்படி நடுவீதியில் என்னை கைவிட்டு போய்விட்டால் நான் என்ன செய்வேன்? இளவரசர் கேட்டார். ஐயா, உங்களை விட்டு இனி நான் ஒரு கணமும் அகலமாட்டேன்னு நான் தழுதழுக்கச் சொன்னான் வல்லவரையன். அதிகம் பேசாத ஆழ்வார்க்கடியான், இளவரசருக்கு நீ காப்பு, உனக்கு நான் காப்புன்னு அவனுடைய பொறுப்பை உணர்த்திட்டான். தான் குற்றமற்றவன் நிரூபிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற அருள்மொழிவர்மரின் உடல் நிலை இத்தருணத்துல கவலை அளிப்பதாயிருக்குது. இதனால பூங்குழலியும் செயலிழந்து போயிடுறா. நடுக்கடல்ல இழிதாக்கி கப்பலின் பாய்மரம் தீக்கு எரியான போது கூட கலங்காத வல்லவரையன் பெருங்கவலைக்கு ஆளாயிட்டான். உனக்கு நான் காப்புன்னு உறுதியளித்த திருமலையப்பன் வேறொரு முக்கியமான பொறுப்பு

0: சுமந்துகிட்டு இருக்கான். ஆமா, புயற்காற்ற பிடிச்சுக்கிட்டு வர்றதை விட கடினமான வேலையை அவனுக்கு கொடுத்திருக்காரே முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர். சில தொடர்களுக்கான விளக்கங்கள். பாசனத்துக்காகவும் போக்குவரத்துக்காகவும் உருவாக்கப்படுற அகலமான நீர்ப்பாதை கால்வாய். பொதுவாக ஆறுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட கால்வாய் ஆற்றுக்கால்னு குறிப்பிடப்பட்டது. வயல்களுக்கு நீரை எடுத்துச் செல்ற குறுகலான நீர் வழிப்பாதை வாய்க்கால். அடுத்து புலகாங்கிதம். புலகம் சிலிர்ப்பு, புலகாங்கிதம் மெய்சிலிர்ப்பு. சுரப்பிராந்தி, கடுங்காய்ச்சல் அடிக்கும் போது ஏற்படுற மருட்சி மயக்கம். இரவு இரண்டாம் ஜாமத்திற்குள். 3 மணி நேரம் கொண்டது ஒரு ஜாமம். இதன்படி ஒரு நாளைக்கு 8 ஜாமம். இரவு இரண்டாம் ஜாமம் 9 மணிக்கு தொடக்கம். எனவே இந்த தொடர் இரவு 9 மணிக்குள் என்பதை குறிக்குது. பூங்குழலிக்கும் குழகர்கோவில் குருக்களுக்கும் இடையில நடந்த உரையாடலை கேட்டோம். பழுவூர் இளையராணி வந்திருக்கிற காரணத்தை சொல்றார். எல்லாரும் ஒன்ன போல கல் நெஞ்சுக்காரங்களா? அருமையான முரண்சுவை.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 பாட்டுக்கு
2: டான்.
4: நேரம் 9:15. நேர்களினி கேட்கலாம் திரைகானம் நிகழ்ச்சி. திரைகானம் நிகழ்ச்சியில பல்சுவை திரை இசை பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக வலம் வர காத்துட்டு இருக்கு. திரைகானத்தில் தொடரும் முதல் பாடல் ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திலிருந்து வருகிறது. ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல், பவதாரணி மற்றும் சாதனா சர்கம் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் தான் வரப்போது. வாலி எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள். இது வித்வார்த்தியின் தமிழ் பண்பலை 102.3.

0: திரைகானம் நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக ரொம்பவே ஒரு அழகான பாடல் கேட்டோம். நேரம் 9:20 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆறு திரைப்படத்திலிருந்து வருது. என்ன பாடல்னு பார்த்திங்கன்னா, ஜெஸி கிஃப்ட், வடிவேல் மற்றும் கிரேஸ் இவங்கெல்லாம் இணைந்து பாடிய பாடல். நான் முத்துக்குமார் எழுதியது. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் வருகிறது.
1: வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி, ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: இருக்கா கிடா சவுண்ட் அமைக்கிறா குறவ வாய
1: கப்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அனல் பறக்கும் தெரிஞ்சுக்கடா வேமாயே.

சண்டை கோழி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். விஜயதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் அது. யுகபாரதி எழுதியது, யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒலித்தது. நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ இணைந்து பாடிய பாடல். நாமத்துக்குமார் எழுதிய அந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஹாரிஸ் ஜெயராஜ். கேட்போம், இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை. நேரம் 9:29.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அன்பே ஆறுயிரே திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல், வாலி எழுதிய அந்த பாடல். கேட்போம், இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நேரம் 9:40 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம் வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டிஷ்யூம் திரைப்படத்திலிருந்து. மால்குடி சுபா பாடிய பாடல், புகழேந்தி எழுதியது, விஜய் ஆண்டனி இசையில் ஒலிக்கிறது.

சாக்லேட் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி இணைந்து பாடிய பாடல் வாலி எழுதது, தேவாவின் இசையில் ஒலித்தது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பந்தா பரமசிவம் என்கிற திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். ரவிசங்கர் எழுதிய பாடல் சிற்பி இசையில் ஒலிக்கிறது. நேரம் 9:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகாணம் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நேரம் 9:55 45 நொடி. திரைகாணம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் சித்திரம் பேசுதடி திரைப்படத்திற்காக அஃப்சல் பாடிய பாடல், மிஷ்கின் எழுதியது, சுந்தர்சி பாபு இசையில் ஒலிக்கிறது. வரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைகாணம் நிகழ்ச்சி.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் திரை வானில் திரை இசை பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கக்கூடிய பாடல் காவிய தலைவி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியது. கண்ணதாசன் எழுதிய பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது.

0: 102 புள்ளி 3 பாட்டுக்கு தான் தான்
1: 102 புள்ளி 3 பாட்டுக்கு இட்டான்.

0: சுப்பிரமணியம் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் எழுதியது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க கேட்டோம். திரைவாணியில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரவம் திரைப்படத்திலிருந்து தான் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். கண்ணதாசன் எழுதியது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது.
1: கண்ணா.

நேரம் 10:16:45. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைவானில் வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. திரைவானில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எங்கம்மா சபதம் என்கிற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணிஜெயராம் இணைந்து பாடிய பாடல் கண்ணதாசன் எழுதியது. வித்யா பாஸ்கர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: திரைவானில் இசை மின்னலாய் பாடல்கள் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் 10:20 25 நொடி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காசேதான் கடவுளடா திரைப்படத்திலிருந்து வரும் பாடல். எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் வீரமணி மற்றும் ஏஎல் ராகவன் இணைந்து பாடிய பாடல். வாலி எழுதிய அந்த பாடலுக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன். அந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படியும் ஒரு பெண் என்கிற திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி வசந்தா இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் எழுதியது, பானுமதி இசையில் ஒலிக்கிறது. ரெண்டு பாடல்களையும் தொடர்ந்து கேளுங்கள், இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.
1: ஆண்டவன் தொடங்கி ஆண்டிகள் வரையில் காசேதான் கடவுளடா, அடிபட்டு உதப்பட்டு அறிஞ்சுக்கிட்டேன்டா காசேதான்.

0: பார்த்து பாக்கெட் அடிப்பேன், டவடிப்பேன், டைவடிப்பேன், டவடிப்பேன், டைவடிப்பேன், ஜகா வங்கி சைடு அடிப்பேன், கைத உன்ன நோட்டால் அடிப்பேன்.
1: காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா.

அடிக்கிறான், கல்லாக்குட்டியை கண்டாங்கட்டி சலாம் அடிக்கிறான். என்ன மனுஷன் என்ன உலகம் அண்ணங்கிறான், தம்பிங்கிறான், கல்லாப்பட்டியை கண்டாங்கட்டி சலாம் அடிக்கிறான். பெஞ்ச மழை ஓஞ்சி போன, பெஞ்ச மழை ஓஞ்சி போன, சாஞ்சையுடன் காஞ்சி போன பேட்டையா தம்மா.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
1: Don.

கடவுள் அமைத்த மேடை என்கிற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜென்சி இணைந்து பாடிய பாடல், வாலி எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. திரைவானில் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 10:28.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

கொண்ட கைகளும் இல்லை, கருணை காட்டும் கண்களும் இல்லை, கண்களும் இல்லை, கண்கள் இல்லை. கனிவு கொண்ட கைகளும் இல்லை, கருணை காட்டும் கண்களும் இல்லை. தனிமையோடு வறுமை வந்தால் தர்மம் ஏன் காவல் இல்லை? தனிமையோடு வறுமை வந்தால் தர்மம் ஏன் காவல் இல்லை?

0: இரு துருவம் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடலை கேட்டோம். கண்ணதாசன் எழுதிய அந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எம் எஸ்
1: விஸ்வநாதன்.
0: திரைவானில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி வசந்தா இணைந்து பாடியது கண்ணதாசன் எழுதிய பாடல்.

டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். கேஜேஎஸ் தாஸ் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். வாலி எழுதியது. எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலித்தது. திரைவானில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கருந்தேல் கண்ணாயிரம் திரைப்படத்திற்காக பி. சுசிலா குழுவினரோடு பாடிய பாடல்.

0: காட்சியிலே வரும் கீதம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல் பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. பஞ்சு அருணாச்சலம் எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலித்தது.
1: எஸ் ஹூ இஸ் இட்
2: டான் 102.3
3: பாட்டுக்கு
2: டான்
0: திரைவானில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கல்யாணமாம் கல்யாணம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, கண்ணதாசன் எழுதியது, விஜயபாஸ்கர் இசையில் ஒலிக்கிறது. நேரம் 10:49.

திரைவானில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். பஞ்சு அருணாச்சலம் எழுதிய அந்த பாடலுக்கு இசை இளையராஜா, தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைவானில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக தேவா அவர்களுடைய இசையில வாலி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

நேசம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:10 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து தேவா அவர்களுடைய இசையில பொன்னியின் செல்வன் அவர்களுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இவங்களுடைய வாய்ஸ்ல பாடல் இதோ.

ஆஹா திரைப்படத்திற்காக அரியரன் அவர்களுடைய வாய்ஸில் வாசன் வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டும். நேரம் 11:21 ஆகிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேவதை திரைப்படத்திலிருந்து பாடல் இளையராஜா அவர்களுடைய இசையில், இளையராஜா அவர்களுடைய குரலில் கவிதா கிருஷ்ணமூர்த்தி இவங்களுடைய குரல்லையும் பாடல் இதோ.

பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவர்களுடைய குரலில் பழனி பாரதி வரிகளில் சிற்பி அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:30 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் குயில் பாட்டு திரைப்படத்திலிருந்து வாலி அவர்களுடைய வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில் கிருஷ்ணராஜ் சித்ரா இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

நேரம் 11:41 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிற்பி அவர்களுடைய இசையில் பழனி பாரதி வரிகளில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில் கங்கா கௌரி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி சித்ரா இவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:51 ஆயிடுச்சு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் ரோஜா மலரை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் ஆதித்யன் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

எல்லாம் பெண்ணிடமும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

தமிழ் கொஞ்சும் சந்த பாடல்கள் இங்கு பொங்கிடும் அந்த வைகையும் அன்பு பொய்கையும் தமிழ் கொஞ்சும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.